நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 பாத்திரபத மாதம் 22 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் 13 தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி.

தொடர்வது நாளொரு குரல் அதிகாரம் தீவினை அச்சம். எந்த அதிகாரத்தில் அமைந்த குரல்? தீவினையார் அஞ்சுவர், வாலுமியார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு. இதன் விளக்கம்: தீவை செய்தலாகிய செருக்கை தீவினையுடைய பாபிகள் அஞ்சார், தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர். மீண்டும் குரல்: தீவினையார் அஞ்சுவர், விழுமியார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு. தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினையுடைய பாவிகள் அஞ்சார், தீவினையில்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர். இனி தொடர்வது இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சி குறித்த விவரங்கள். முதலில் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். ஆர்ப்பத்துக்கு இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்திரி அவர்கள். படைப்பு: சென்னை வானொலி நிலையம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள்: நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெள்ளை கரிசல் நோய் கட்டுப்படுத்துதல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். வழங்குபவர் முனைவர் ஷாகுல் அமீத் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். இதில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் அவர்கள் தரும் தகவல்கள். அடுத்து உலக தற்கொலை தடுப்பு தினம் குறித்து விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் கஜலட்சுமி அவர்கள். அமைப்பு: விபின் எஸ்நாத். அமைப்பில் உதவி: வி இளஞ்செழியன். 7:25 நலமாய் வாழ. வெயிலும் நம் சருமமும், சன்லைட்.

நண்பனா எதிரியா விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரை 8:45 மணி முதல் 9 வரை தகவல் தளம். 8:30 முதல் 8:45 வரை கணபதி உலா. ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னிய விநாயகர் திருக்கோயில் சித்திரம் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 9 அரங்கிசை என் சங்கீதா அவர்களின் வீண இசை கேட்கலாம். எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் மிருதங்கம். 12 கேட்டாலி இணைக்கும் முகநூலி நேரு விருப்பம். 11 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். நண்பகல் 12 ரெட்ரோ நேரம். 12:30 பன்னீசே மாலை எஸ் சௌமியா அவர்களின் பாட்டை கேட்கலாம். 12:50 மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தூமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 முதல் 2:40 வரை என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் கங்கை கொண்ட சோழபுரம் எஸ் முரளி அவர்கள் தமிழில் வழங்கியிருப்பது இடமிரு தாளம் ஆதி. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் புஷ்ணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு. மாலை 4 அழியாத செல்வம் நாடகம் எழுதியவர் சி லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடிப்பு ஜி உதயகுமார் எஸ் ஹேமலதா எஸ் விஜய ஷாலினி ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு ஏ பவானி எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5 கிராமிய தென்றல் புதுச்சேரி ஆர் ஆனந்தராசு குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற கருவி இசை முதற்பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி கலிதிர்தான் குப்பம் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 ஆசிய கோப்பை T20 மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டி குறித்த இந்திய ஆங்கில நேர்முக வர்ணனையை இன்றிரவு 7:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் நியூசான ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் இந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2 3:05 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 10:58 இரவு 8:08:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி தொடர்வது எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்க மக்களே. 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சாமிநாதன். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட்செட் கோ. நேர்களே, நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் இந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: बिजनेस और रूल मेकिंग तीनों में सुधार आवश्यक है। न्यू दिल्ली डिक्लेरेशन हमारे साझा संकल्प को स्पष्ट दिशा देता है। अब हमारी जिम्मेदारी है कि इन संकल्पों को ठोस परिणामों में बदले।
1: Prime Minister Narendra Modi and President of China Xi Jinping have reaffirmed that India and China should take a strategic and long-term perspective of their ties and differences should not become disputes. During their bilateral meeting on the sidelines of BRICS summit yesterday, the two leaders welcomed the steady progress in India-China bilateral relations since their last meeting in Tianjin in August last year. The two leaders agreed that both sides must continue to expand common ground on regional and global issues and in addressing challenges. Earlier in the day, Prime Minister Modi held a series of bilateral meetings with leaders of BRICS countries. Prime Minister Modi met his Ethiopian counterpart, Dr. Abiy Ahmed Ali, Malaysian counterpart, Anwar Ibrahim, and Vietnamese counterpart, Lee Min Hyung. Mr. Modi also held talks with Abu Dhabi Crown Prince, Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan. Union Home Minister Amit Shah began a three-day visit to Mumbai yesterday, during which he will visit the Asiatic Society of Mumbai and attend the 6th Akhil Bharatiya Rajbhasha Sammelan, a conference focused on Hindi. At the Asiatic Society of Mumbai, the Home Minister will inaugurate a specially curated exhibition of manuscripts titled Shri Ganesh Dhyanarthi. Today, Mr. Shah is scheduled to attend the GJEPC Awards functions at the Bandra Kurla Complex. Iraq has dismissed the commander of military operations in Mason province and reportedly ordered a temporary closure of the Shalam Sheh border crossing with Iran as a precaution. This follows an investigation into the drone attacks on Saudi Arabia's east-west pipeline. Saudi Arabia had earlier stated that the attacks originated from Iraq but opted not to respond. There were also signs of diplomatic engagement. Crown Prince of Abu Dhabi Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan met Iranian President Dr. Masoud Pezeshkian on the sidelines of the 18th BRICS summit in New Delhi. It was the highest level meeting between the two nations since the conflict began. The India Meteorological Department has issued a red colour warning for heavy to very heavy rainfall with extremely heavy rainfall in Gujarat region today. Weather Department said Madhya Pradesh, West Madhya Pradesh, Saurashtra and Kutch are expected to face heavy to very heavy rainfall. In tennis, Elena Rybakina defeated Aryna Sabalenka 6-4, 5-7, 6-2 to win US Open Women's Singles Final at Arthur Ashe Stadium in New York last night. This is Rybakina's first US Open title and her third career Grand Slam championship following her Australian Open victory earlier in the year. And in T20 Women's Asia Cup Cricket, India will face defending champion Sri Lanka in the summit clash in Dubai today. The match will begin at 8 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
2: Neram Kalai, 6 mani 10 nimidam.
3: Akashvani. Enaitanum nallavai ketka. வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
4: கைமாறு கருதாத உதவி அப்படி என்றால் என்ன? பிரதிபலன் ஏதுமின்றி பிறருக்கு செய்யும் நன்மையாகும். நாம் உதவியை வழங்கிவிட்டு அதற்கான புகழையும் நன்றியையும் அல்லது எதிர்கால உதவியும் எதிர்பாராமல் இருப்பது கைமாறு கருதாத உதவியாகும். பழந்தமிழ் இலக்கியமாகிய மூதுரையில் நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்ற பாடல் கைமாறு கருதாத உதவிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். இப்பாடலின் பொருள்தான் என்ன என்று பார்ப்போமா? ஒரே இடத்தில் நிலைத்துச் சோராமல் வளர்கின்ற தென்னை மரமானது தன் வேரால் உண்ட தண்ணீரை தன் தலையாலே சுவையுள்ள இளநீராக்கி தருகின்றது. அதுபோல நல்ல குணமுடைய ஒருவனுக்கு ஓர் உதவி செய்தால் அவ்வுதவியை அவன் மீண்டும் நமக்கு எப்பொழுது செய்வானோ என்று ஐயம் வேண்டுவதில்லை, உறுதியாக செய்வான் என்று சொல்கிறது மூதுரை. மற்றொரு பாடலிலோ நல்லார் ஒருவருக்கு

0: உதவி கருங்கல்லின் மேல் செதுக்கப்பட்ட எழுத்தை போல அழியாது விளங்கும் என்று சொல்கின்றது மூதுரை. நல்லார் ஒருவருக்குச் செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே என்பதே அவ்வரிகள். எனவே கைமாறு கருதாத செய்கின்ற உதவியே மிகச்சிறந்த உதவி. ஓர் அழகான கவிதை. காரிருள் நீக்க கதிரவன் தோன்றுவான், காசுகள் கேட்டுத்தானா ஒளிருவான், மாறியாய் மேகம் மழையை பொழியுமே, மாறுதல் ஏதேனும் மண்ணிடம் கேட்குமோ, கேளாமல் செய்யும் உதவிக்கு ஈடான செல்வம் வேறில்லை, கைமாறு ஒன்றும் கருதாமல் பூமி தரும் அன்பிற்கு அளவில்லை, விடியலின்றி சூரியன் சுடரவில்லை, பிரதிபலன் பேசி இயற்கை மலரவில்லை என்பதை நாம் உணர்ந்திடுவோம். இயற்கை என்றும் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் உதவி செய்கின்றது. இயற்கையைப் போல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உயிர்களிடத்தில் கருணை காட்டிய வள்ளல்களாக போற்றப்படுகின்றனர் கடையேழு வள்ளல்கள். பாரி தனது தேரை முல்லைக்கொடி படர வழங்கினார். குளிரில் நடுங்கிய மயிலுக்கு தனது போர்வையை வழங்கினார் பேகன். தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அவ்வைக்கு வழங்கினார் அதியமான். இதுபோல எத்தனையோ சான்றுகளை கூறலாம். கண்ணகியின் அறநெறி, நீதிக்காக வாழ்ந்த பண்பு, பிறர் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்த மனப்பான்மை ஆகியவை தன்னலமற்ற வாழ்வின் உயர்வை எடுத்துரைக்கின்றன. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணையின் வடிவமாக இருந்த மணிமேகலை தனக்கு கிடைத்த அமுத சுரபி பாத்திரத்தின் மூலம் மக்களின் பசித்துயர் போக்கினார். புறாவை காப்பாற்ற உடல் சதையை தர துணிந்தார் சிபி சக்கரவர்த்தி. பசுவின் கண்ணீரை துடைக்க தன்னுயிர் தர துணிந்தான் மனுநீதி சோழன். தன்னிடம் வந்தவர்களை வெறும் கையுடன் அனுப்பாத கொடை வள்ளலாக விளங்கியவர் கர்ணன். எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்கின்றவர்கள் வரலாற்றில் எத்தனையோ பேர். இவர்களைப் போல எத்தனையோ பேர் கைமாறு கருதாமல் உதவி செய்து மக்களின் மனங்களில் நீக்கமர வாழ்கிறார்கள். பல்வேறு இலக்கியங்கள் கைமாறு கருதாத உதவி பற்றி பலவாறு விளக்குகின்றன. பிரதிபலன் எதிர்பாராமல் பசி போக்குவதே உண்மையான தவம் என்று சிறுபஞ்ச மூலம் என்னும் பழந்தமிழ் இலக்கியம் விளக்குகின்றது. எனவே கைமாறு கருதாத உதவி செய்வோமாக, மக்கள் மனங்களில் நீக்கமர வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15. இல்லம்தோறும் இறை சிந்தனை பெற பக்தி அலைகளால் உங்கள் மனதை வருடி செல்ல வருகிறது தெய்வீக ராகம் நிகழ்ச்சி. தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக வரும் பாடல் TL மகராஜன் பாடியது.

நேரம் 6:25:49. அன்பும் அமைதியும் பெருகும் இல்லத்திற்கு இறைவனின் அருட்குடையாக வந்து கொண்டிருக்கிறது தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் அடுத்து நாகூர் ஈயம் ஹனீஃபா பாடியது.

நேரம் 6:28. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சி இது. தெய்வீக ராகத்தில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 27 நாள் ஞாயிற்றுக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெள்ளை கழிச்சல் நோயை கட்டுப்படுத்துதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறுகிறது.

0: கருத்துமுத்து எப்போதும் கயிற்று கட்டுல படுத்துக்கிட்டு காலாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா பாடிட்டு இருப்ப, இன்னைக்கு என்னப்பா சோகமா பாடுற?
1: ஓ கதமுதா, வாப்பா வாப்பா.
0: என்னப்பா ஆச்சு?
1: கதமுதா, என் பண்ணையில 200 கோழி இருக்கு உங்ககிட்ட சொன்னல.
0: ஆமா,
1: அதுல 10 கோழி நைட்டு சேர்த்து போச்சுப்பா.
0: ஏன்பா என்னப்பா திடீர்?

0: அடிச்சிருக்கேன்னு.
1: இன்னும் 10-15 கோழி உடம்பு சரியில்லாம அங்கங்க கிடக்குதுப்பா, அது தனியாக அடிச்சு வச்சுக்கிறோம்பா.
0: என்னப்பா, ஏதோ ஒரு நோய் வந்திருக்குன்னு அர்த்தம்ப்பா இது.
1: நோய் வந்திருக்கா?
0: ஆமாப்பா.
1: என்னப்பா சொல்ற?
0: ஏப்பா, நான் அறிகுறி கேட்கறேன், கரெக்டா சொல்லு. இப்ப கோழிங்க வந்து 10-15 அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல,
1: ஆமா,
0: உடம்பு சரியில்லாம என்ன செய்யுது அதுங்களுக்கு?
1: காத்துமுத்தா, ஒரு சில கோழிங்க ஓரமா போயிட்டு ரக்கையெல்லாம் தூக்கிட்டு சிலுத்துக்கிட்டு இருக்குது. சில கோழிய தூக்கி பார்த்தா காய்ச்சல் அடிக்குது. சில கோழிங்க இருமல் தும்மல் மாதிரியா சத்தம் போடுதுப்பா, மூச்சு விடுறப்ப இழுக்குது கோழிங்களுக்கு.
0: கத்தமுத்த, நீ சொல்றத விட இன்னும் நான் சில அறிகுறிகள் சொல்றேன் பாரு. சோர்ந்து போயிருக்கா?
1: ஆமா.
0: தலைய ஒரு பக்கமா சாய்ச்சிக்கிட்டு இருக்குதா?
1: ஆமா கதமுத.
0: அப்புறம் தீவனம் எடுக்காம இருக்கா?
1: அதேதான் கதமுத.
0: தண்ணி குடிக்காம நிக்கிதா?
1: ஆமா.
0: நிக்கிறது கூட முடியாம அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்கா?
1: தள்ளாடி அப்படியே.
0: சரி, கழிச்சல் எப்படி இருக்குது?
1: அங்கங்க கொத்து கொத்தா கழிச்சல் கழிச்சலா இருக்குது கதமுத.
0: அது பச்சை கலந்த ஒரு வெள்ளை மாதிரி இருக்கா?
1: அதேதான், நீ சொல்றது எல்லாம் 100% உண்மைப்பா.
0: எப்பா, வெள்ளை கழிச்சல் நோய் பா இது.
1: என்னது, வெள்ளை கழிச்சல் நோயா?
0: ஆமாப்பா. உடனே நம்ம டாக்டர் போய் பார்த்து இந்த நோயை சரி பண்ணணும்.
1: அடடடா.
0: ஆமாப்பா, இதுதான் ராணிக்கட்டு நோயின்னு சொல்லுவாங்க.
1: ஐயோ, நம்ம கோழிக்கு நோய் வந்துச்சா?
0: ஆமாப்பா, இன்னொரு பேர் கூட இதுக்கு சொல்லுவாங்க, நியூ காஸ்டில் நோய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: ஓஹோ.
0: இந்த நோய் 1926 கண்டுபிடிக்கப்பட்டது. பல நாடுகள்ல தீவிரமா இருந்து மிதமான நோய் தொற்றாவும் இருந்து இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குப்பா.
1: ஐயோ.
0: ஆமா, காட்டு பறவைகளுக்கு கூட இந்த நோய் வருது. அந்த பறவைகள் மூலமா கூட நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு இது பரவும். அப்புறம் இந்த நோய்வாய்ப்பட்ட கோழிகள் இருக்குல்ல, அதுல இருந்து மற்ற கோழிகளுக்கும் பரவிடும். ஒன்னும் பயப்படாதப்பா, நீ டாக்டர்கிட்ட போய்
1: சரி
0: இது சம்பந்தமா சொல்லு. வெள்ளை கழிச்சல் நோய்க்கு தடுப்பூசி இருக்கு.
1: தடுப்பூசி இருக்கா?
0: ஆமாப்பா, தடுப்பூசி போட்டோம்னா இந்த நோயை வரவிடாம பண்ணிருக்கலாம்ப்பா. என்னப்பா நீ?
1: அடடா, இது தெரியாம போச்சு காத்தமுத்த. நான் வளர்க்கறது நாட்டு கோழிய, இது உனக்கே தெரியும். இந்த நோய் எப்படிப்பா வந்திருக்கேன் கோழிக்கு?
0: ஏப்பா, நீ புதுசா ஏதாவது கோழி வாங்கினியா?
1: காத்தமுத்த, நீ சொன்ன மாதிரியே சந்தைக்கு போயிட்டு 10 நாள் முன்னாடி 20 கோழி வாங்கி பண்ணையில விட்டோம்பா.
0: கருத்தமுத்த, இந்த புதுசா கோழிகளை வாங்கி நாம பழைய பண்ண வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கோழிகளோட சேர்த்து விடும் போது நாம உடனே விடக்கூடாதுப்பா.
1: அடடா, தப்பு பண்ணிட்டுமா?
0: ஆமாப்பா, நாம புதுசா வாங்குற கோழிகளுக்கு என்ன நோய் இருக்கு நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா.
1: ஆமா.
0: அப்ப அந்த கோழிகளை வாங்கி நாம தனியா அடைச்சு வச்சு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அதுங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் நாம பண்ணையில உள்ள அதுங்களை சேர்க்கணும்.
1: ஆமாங்க முத்த, அது மாதிரி செய்யாம விட்டுட்டோமா?
0: புரியுதா? இனிமேலாவது இதுல எல்லாம் கவனமா இருப்பா. ரைட்டா?
1: சரி.
0: இப்ப தீவனம் சரியா சாப்பிடல, சோந்து சோந்து இருக்குது, உடம்பெல்லாம் சிலுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற அறிகுறி எல்லாம் இருக்குல்ல.
1: ஆமா.
0: இதுல சில வெள்ள கழிச்சல் நோய் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும்பா. அது வந்து நரம்பு மண்டலத்தை கூட பாதிச்சு நடக்க முடியாம கோழி வந்து இறப்பே சந்திச்சிரும்பா.
1: அதுமுத, அப்படிதான் என் கோழிகளுக்கு வந்திருக்கும் போல.
0: எப்பா, இது போக மிதமான வீரிய ரகம்லாம் இருக்குது, இது சுவாச மண்டலத்தை கொஞ்சம் பாதிக்கும், அப்புறம் நரம்பு மண்டலத்தையும் லைட்டா பாதிக்கும், ஆனா இறப்பு விதம் அந்த அளவுக்கு இருக்காது. அப்புறம் லேசான வகைன்னு ஒண்ணு இருக்குது, அது லேசா வந்துட்டு போயிடும். இப்படி வெள்ள கழிச்சல் நோயிலேயே பல பிரிவுகள்லாம் இருக்குதுப்பா. சரியா?
1: சரி சரி. காதமுத, இந்த வெள்ள கழிச்சல் நோய் வராம தடுக்கணும்பா, அதுக்கு என்ன வழிமுறை அது சொல்லலாம்?
0: காட்டு பறவைகள் நம்ம கோழிகள் இருக்கும் இடத்துக்கு வராத நம்ம தவிர்க்கணும்.
1: சரி.
0: விடக்கூடாது. அப்புறம் புறக்கடையில தான் நம்ம கோழி வளர்க்குறோம்.
1: ஆமா.
0: புதிதா ஏதாவது கோழிகளை வாங்கினோம்னா இது கூட சேர்க்காம தனியா வச்சிருந்து அந்த கோழிகளுக்கு தடுப்பூசி போட்டுட்டு அப்புறம்தான் நம்ம பழைய கோழிகள் கூட அதை சேர்க்கணும்.
1: சரி.
0: அதே மாதிரி நம்ம புதுசா கோழிகளை கொண்டு வந்து பண்ணையில வைக்கும் போது நம்ம அதுங்க வைக்கக்கூடிய இடத்த கிருமி நாசினி எல்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி அப்புறம்தான் வந்து நம்ம அந்த கோழிகளை விடணும்.
1: சரி.
0: அதே மாதிரி இறந்து போயிடுதுன்னா கோழிகள் அத குழி வெட்டி மண்ணுல போட்டு நல்லா புதைச்சிடணும்.
1: காத்துமுத்தா, 2 கோழி இறந்து போச்சா, குப்பையில தூக்கி போட்டேன்னு?
0: இப்ப அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பா. உடம்புல எல்லா பாகத்திலயும் இந்த கிருமிகள் இருக்கும்.
1: ஓஹோ.
0: அதனால இந்த கிருமிகள் காத்து மூலியமாவே அடுத்த கோழிக்கு பரவிடும்பா.
1: ஆமா ஆமா.
0: அதனாலதான் நான் சொன்னேன், இறந்த கோழிகளை முறையா நம்ம புதைக்கணும்.
1: சரி சரி சரி. காத்துமுத்தா, இந்த வெள்ள கழிச்சு நோய் கோழிகளுக்கு வராம தடுக்க தடுப்பூசி எல்லாம் சொன்னேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவா.
0: ஆமாங்க கருத்தமுத்து, இந்த வெள்ள கழிச்சலை கட்டுப்படுத்துறதுக்கு தடுப்பூசி தான் முக்கியமான முறைப்பா. ஏன்னா

0: பல பேர் கோழிகளை கிட்ட வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி வந்து பல விலங்கினங்கள் பறவைகள் எல்லாம் கிட்ட வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால தடுப்பூசி போட்டுட்டோம்னா நம்ம இந்த நோய் வர்றதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்.
1: காதுமுதா, இந்த கோழிகளை தடுப்பூசி போட டாக்டரை கூட்டினு போவா, இல்லை டாக்டர் ஃபோன் பண்ணி இங்கே பண்ணி கூட்டினு வருவா?
0: அதிகமாக நம்ம கோழிகள் வச்சிருக்கோம் அப்படின்னா டாக்டர் நம்ம பண்ணைக்கே வந்து தடுப்பூசிகளை போடுறாங்க. நம்ம ஒன்று ரெண்டு கோழி வச்சிருக்கோம், இல்லை ஒரு நாலஞ்சு கோழி தான் வச்சிருக்கோம்
1: அப்படின்னா
0: நம்ம கால்நடை மருத்துவமனைக்கு நாமளே எடுத்துட்டு போயிடலாம்ப்பா.
1: சரி சரி சரி. காதுமுதா, இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் போக்குறதுக்கு என்ன மாதிரியான தடுப்பூசி போடணும், எப்படி போடுறது?
0: வீரியம் குறைஞ்ச B1 அப்புறம் லசோட்டா வகை தடுப்பூசிகளை பயன்படுத்துறாங்க.
1: சரி,
0: இது அனைத்து கால்நடை மருத்துவமனைகளிலும் இலவசமா போடுறாங்க. கால்நடை மருத்துவருடைய ஆலோசனைப்படி நம்ம தடுப்பூசிய கண்ணின் வழியாகவும் போடலாம், அப்புறம் கோழியோடைய அந்த மூக்கு துவாரம் இருக்க அது வழியாகவும் நம்ம கொடுக்கலாம், அப்புறம் தோலுக்கு அடியில ஊசியாகவும் போடலாம், தீவனம் அப்புறம் குடிநீர்ல கலந்தும் அளிக்கலாம்.
1: சரி சரி.
0: இத்தனை முறையில வந்து நம்ம தடுப்பூசியை கொடுக்கலாம். ஆரம்பத்துல தடுப்பூசிய 2-3 வாரங்கள் இடைவெளியில நம்ம கொடுக்கணும். கோழி கொஞ்சம் வளர ஆரம்பிச்ச பிறகு 3 மாத இடைவெளியில தடுப்பூசிய போடணும்.
1: சரி சரி சரி.
0: கண் வழியா தடுப்பூசி போடுறாங்க இல்லையா, அது சிறந்த முறைப்பா.
1: ஓஹோ.
0: அந்த தடுப்பு மருந்த வந்து கண்ல வந்து போடுவாங்க, அந்த முறை தான்ப்பா நல்லது.
1: சரி.
0: தண்ணீர்ல தடுப்பூசியை கலக்கும் பொழுது தடுப்பூசியை அளிப்பதற்கு முன்னாடி 24 மணி நேரம், அப்புறம் அழிச்ச பிறகு 24 மணி நேரம். இந்த நேரங்கள்ல வேற கிருமி நாசினி, வேற மருந்து, அப்புறம் தண்ணியில குளோரின் கலக்கிறது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா கோழிகளுக்கு இந்த வெள்ளை கழிச்சல் நோய் வராம நாம பாதுகாத்துக்கலாம்ப்பா.
1: காதுமுத்தியா, நீ சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லாத கோழிகளை தனியா வேற பண்ணைக்கு மாத்திடுறான், ஏன்னா காத்து வழியா நோய் பரவும்னு சொன்னல, அதனால.
0: சரி சரி.
1: அப்புறம் மிச்சம் இருக்கிற கோழிகளுக்கு உடனே தடுப்பூசி போட்டு நோய் தாக்காத வாரு நான் பாத்துக்கிறேன்.
0: ஆ சரிப்பா சரிப்பா, கரெக்டா இதை செய்யப்பா. நல்ல சத்துள்ள முறையில சாப்பாடு கொடுத்தோம்னாவே நல்ல எதிர்ப்பு சக்தி உடம்புல உண்டாகும்.
1: ஆமா.
0: அப்பயே கோழி வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் போதே அதை தாங்கி அந்த நோயை சரி பண்ணிக்கும்பா.
1: ஆமா காத்தமுத்த.
0: அதனால நல்ல சாப்பாடு கொடு.
1: சரி சரி.
0: பாதிச்ச கோழி எல்லாம் இருக்குல்ல, அது நல்லா முடிஞ்ச வரைக்கும் வித்துரு.
1: காத்தமுத்த, நீ சொன்ன மாதிரியே உடம்பு சரியில்லாம இருக்கிற கோழிகளுக்கு கால்நடை மருத்துவர் சொல்ற மருந்துகள் எல்லாம் கொடுத்த, அதை நல்லா குணப்படுத்திய, அதை நல்ல விற்பனைக்கு வித்துறேன்ப்பா.
0: சரிப்பா, காலையிலேயே ரொம்ப சோகமா இருக்காத, வாழ்க்கையில எல்லாம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும்.
1: ஆமா.
0: அதனால இன்னைக்கு ஒண்ணு விட்டீன்னா நாளைக்கு ஒண்ணு குடிக்க போற.
1: சரி காதுமுத்தா, நீ சொன்னதுல இருந்து தெம்பாயிட்டமா?
0: சரிப்பா, அப்ப நான் போயிட்டு விட்டுமா?
1: சரி சரி.

0: வருவது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே வளர்ச்சி அடிப்படையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். செவிலியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புத்தாக்கம், நிலைத்தன்மை, மக்கள் தொடர்பு உள்ளிட்ட வளர்ச்சி அடிப்படையிலான நடவடிக்கைகள் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரகடனத்தை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, குவாண்டம் தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி, புத்தொழில் நிறுவனங்களுக்கான சூழல் அமைப்பு ஆகிய துறைகளில் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார்.

0: புதிய மேம்பாட்டு வங்கி கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து உணவு, சுகாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் பெண்களின் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகும் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மகளிர் சுய உதவிக் குழுக்களின் பயனாளிகளுடன் காணொலி வாயிலாக அமைச்சர் கலந்துரையாடினார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். கர்ப்பிணி பெண்கள் உரிய பரிசோதனைகளை செய்து கொள்வதுடன் ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 MW மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காற்றாலை மின் உற்பத்தி குறைந்துள்ளது, மின் அழுத்த குறைபாடு போன்ற பல்வேறு காரணங்களால் மின்தடை ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக சரி செய்யும் வகையில் சிறப்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளன. இதனையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜையும் மாலையில் 5ஆம் கால யாகசாலை பூஜைகளும் நடைபெறுகிறது. யாகசாலை பூஜையை துவங்கியதை முன்னிட்டு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வந்திருந்து யாகசாலை பூஜையில் பங்கேற்று தரிசனம் செய்து வருகின்றனர். கும்பாபிஷேக விழாவை காண 500,000 பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கென்று தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பாதுகாப்பு 6,000 காவலர்கள் ஈடுபட உள்ள நிலையில் தேவையான மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழாவை ஒட்டி பள்ளிகளுக்கும் 17ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையும் அறிவித்து மதுரை மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சிவகாமிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து சமூகத்தினருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த சட்டம் இருக்கும் என்று கூறினார். பழங்குடியின மக்களின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்த மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். சாதி உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தடுப்பதுடன் வேலைவாய்ப்பின்றி இருக்கும் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 475,000 செவிலியர்கள் அரசு பணிக்காக பதிவு செய்து காத்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டுள்ளது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு கூடுதலாக

0: பணியாற்றி வரும் ஊழியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தாவேகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீராணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்துள்ளதாக அந்நாட்டு மனித உரிமை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பிலிப்பீன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மணிப்பூரில் இந்தோ மியான்மர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹரியானா மாநிலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக இரத்த தானம் செய்வதில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த தலைமறைவு குற்றவாளியான அம்ருத்பால் சிங் என்ற குருபால் சிங் மால்டோவா நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுவதை சிபிஐ அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆட்சியர் திரு நல்லசிவம் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு மன்றத்தில் 1161 வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற காளைகள் விடும் திருவிழாவில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த 300 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே வளர்ச்சி அடிப்படையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். செவிலியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும்.
3: வழங்குபவர்
4: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
5: நாம் அனைவரும் வாழும் வாழ்க்கை இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் சார்ந்ததாகவே அமைந்துள்ளது. எனவே இயற்கையின் மீது நாம் எப்போதும் அக்கறையுடனும் பொறுப்புணர்வுடனும் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்குமான பல்வேறு முக்கியமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான விதிகள் இந்திய அரசியலமைப்பிற்கு சேர்க்கப்பட்டன. இந்திய அரசியலமைப்பின் 4 பகுதியில் இடம்பெற்றுள்ள அரசின் கொள்கைக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் பகுதியில் பிரிவு 48A புதிதாக சேர்க்கப்பட்டது. இப்பிரிவின்படி சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதுடன் நாட்டின் காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கும் அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும்.

0: என்று வலியுறுத்தப்படுகிறது. அதே 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மற்றும் ஒரு முக்கியமான ஏற்பாடும் இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகளில் ஒன்றாக சேர்க்கப்பட்டது. இது அரசியலமைப்பின் பிரிவு 51A இல் இடம்பெற்றுள்ளது. அதன்படி காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதும் அனைத்து உயிரினங்களிடத்தும் கருணை காட்டுவதும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும். நீதித்துறையின் பல்வேறு தீர்ப்புகளின் மூலம் பிரிவு 21 கீழ் ஆரோக்கியமான, பாதுகாப்பான மற்றும் தூய்மையான சுற்றுச்சூழலில் வாழ்வதற்கான உரிமையையும் அடிப்படை உரிமையின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தூய்மையான நீர் மற்றும் தூய்மையான காற்றை பெறுவதற்கான உரிமை அரசியலமைப்பின் பிரிவு 21 கீழ் பாதுகாக்கப்படும் அடிப்படை உரிமையின் ஒரு பகுதியாக நீதிமன்றங்களால் பல்வேறு தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இதனுடன் மட்டுமல்லாமல் சர்வதேச ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் மற்றும் மாநாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவுகள் மற்றும் தீர்மானங்களை இந்தியாவில் செயல்படுத்துவதற்கு தேவையான சட்டங்களை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 253 நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளித்திருக்கிறது. இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்களின் வளர்ச்சியாக சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுப்பதற்கும் சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் இந்தியாவில் பல்வேறு சட்டங்கள் ஏற்கனவே இயற்றப்பட்டிருந்தன. அவற்றில் சில முக்கியமான சட்டங்கள் மற்றும் சட்டப்பிரிவுகள் சுற்றுச்சூழல் தொடர்பான குறிப்பிட்ட பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவை தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் வழிவகுத்தன. குறிப்பாக இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், தொழிற்சாலைகள் சட்டம், இந்திய வனச்சட்டம், வணிக கப்பல் போக்குவரத்து சட்டம் போன்ற சட்டங்களில் சுற்றுச்சூழல் மாசுபாடு, பொது சுகாதாரம், காடுகள், நீர்நிலைகள் மற்றும் பிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இருப்பினும் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் ஏற்பட்ட தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல் காரணமாக உருவான புதிய சுற்றுச்சூழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவை ஏற்படுத்தும் காரணிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சட்டங்கள் போதுமானதாகவோ அல்லது திறம்பட செயல்படுத்தக்கூடியதாகவோ இல்லை என்பது உணரப்பட்டது. எனவே மாறிவரும் காலகட்டத்திற்கு ஏற்ப சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் சவால்களை எதிர்கொண்டு நாட்டின் வளங்களை காக்கும் பொருட்டும் குடிமக்களுக்கு வளங்கள் குறைவதனால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் பொருட்டும் பல சட்டங்கள் இயற்றப்பட்டன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையது. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. பாரதியாரின் சிந்தனை இது. பாரதியின் சிந்தனையை நெஞ்சில் வைத்து தடைகளை தகர்த்து புதிய சரித்திரம் படைப்போம். இந்நாளை இனிதே தொடங்குவோம்.
1: முதன்மை
2: அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள் உழவர்களுக்கான

0: அறிவிப்புகள், உழவர் உலகம், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. வருவது புதுவை புதுமையில் செய்தி மலர்.
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: லட்சுமி தரும் விழிப்புணர்வு தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம் பெறுகின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 9ஆம் தேதி அன்று இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலத்துங்கன் இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து கூறுகையில்,
1: நம்ம புதுவை மாவட்டத்தில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. வேட்புமனு தாக்கல் வந்து 16/9/2026 வரைக்கும் நடைபெறும். கொடுக்கப்பட்ட வேட்புமனுக்களுடைய ஸ்க்ரூட்டினி வந்து 17 செப்டம்பர் வந்து நடக்கும். ஸோ 19வதுக்குள்ளர வேட்புமனு யாராவது திரும்ப பெறதுனா திரும்ப பெறலாம். தேர்தல் வந்து 6ஆம் தேதி நடக்க இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை வந்து 9ஆம் தேதி வந்து நடக்க இருக்கிறது. ஸோ இந்த இடைத்தேர்தலுக்காக மாவட்ட நிர்வாகம் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ முதலாவது அந்த டிஃபேஸ்மெண்ட் ரிமூவல், ஸோ பேனர்ஸ் கட் அவுட் எல்லாமே இந்த தட்டஞ்சாவடி எல்லைக்கு உட்பட அனைத்து பகுதிகளையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பறக்கும் படைகளை வந்து ஏற்கனவே அமைச்சிருக்கோம். ஸோ ஒரே சமயத்தில் ஒரு 3 பறக்கும் படைகளை ஏற்கனவே அமைச்சிருக்காங்க. அவங்க சோதனைகளை ஏற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தேர்தல் பார்வையாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் நடத்துறதுக்காக சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து இருக்கு. அது ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் வந்து பண்ணியாச்சு. அதே மாதிரி தேர்தல் நடத்துறதுக்கான அலுவலர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அவங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு ஸோ யாராவது துப்பாக்கிகள் ஏதாவது ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களை அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து டெபாசிட் பண்ண சொல்லிருக்கி அறிவுறுத்திருக்கோம். அதே மாதிரி மற்ற விதிமுறைகளும் அந்த லவுட் ஸ்பீக்கர் ரெஸ்ட்ரிக்ஷன், 10 மணிக்கு மேல ஒலிபெருக்கிகள் யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிவிக்கையும் கொடுத்திருக்கோம். ஸோ முழுதாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அனைத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் நம்ம இப்ப புதுச்சேரி மாவட்டத்தில் வந்து தட்டாஞ்சாவடி அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன்ல என்போர்ஸ் பண்ணியிருக்கோம்.
0: உலக தற்கொலை தடுப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக தேசிய தொலைத்தொடர்பு மருத்துவ மனநலத்திட்டம் டெலிமனஸ் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இது குறித்தும் தற்கொலை குறித்த மக்களின் பொதுவான அணுகுமுறையை மாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் விளக்கமாக கூறுகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் கஜலட்சுமி.
2: ஒவ்வொரு வருடமும் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் உலக தற்கொலை தடுப்பு நிறுவனம் ரெண்டும் இணைந்து வந்து செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இது அனுசரிக்கப்படுகிறது. இப்ப நம்ம பாண்டிச்சேரியில நம்ம வந்து தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நிறைய பண்றோம். ஓடும் பேருந்தில் ஓவிய போட்டின்னு சொல்லி இந்த பாண்டிச்சேரி சைக்காலஜிக்கல் அசோசியேஷனோட சேர்ந்து சில ரோட்டரி கிளப்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம டெலிமனஸ் ஒரு ஓவிய போட்டி ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அதுல வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சுமார் 150 மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவினருக்கும் 3-3 பரிசு அவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் சிறந்த முறையில் அவங்க வந்து ஓவியத்தின் மூலம் சூசைடை எப்படி ப்ரிவெண்ட் பண்றது, தற்கொலை எதனால வருது, எப்படி அதை வந்து அதை தடுப்பது போன்ற விவரங்களை அழகாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றோம். இப்போ டெலிமனஸே வந்து RBSK டீம்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஃபார் ஸ்கூல் ஸ்கிரீனிங் ஹெல்த், ஸ்கூல் ஹெல்த்துக்காக மொபைல் டீம். அது அந்த டீமோட சேர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கூலாக விசிட் பண்ணுறோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை பற்றின அவேர்னஸும் இந்த மாதிரி சூசைடல் திங்கிங், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்கு அதோட பாதிப்பை வந்து எடுத்து சொல்கிறோம். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சில பள்ளிகள் எல்லாம் இருக்காங்க. அது வந்து நமக்கு டீச்சர்ஸ் நமக்கு தனியாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்க டீச்சர்ஸ் மூலயமாவும் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிக்கோ இல்லை இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கோ வர வச்சு நம்ம வந்து பார்த்துக்கோம்.
0: உலக தற்கொலை தடுப்பு தினத்தின் கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்தும் அது தொடர்பாக நிகழ்த்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்தும் கூறுகிறார் டாக்டர் கஜலட்சுமி.
2: 2024-26 வரையும் 3 வருஷம் ஒரே கருப்பொருளை தான் வச்சிருக்காங்க. சேஞ்ச் த நெரேட்டிவ்ஸ் ஆன் த சூசைட், அதாவது தற்கொலை அணுகுமுறையை வந்து நம்ம மாறுதல் வேண்டும் அப்படின்னு. யூஸ்வலா வந்து தற்கொலை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பேசக்கூடாதுன்ற ஒரு தயக்க உணர்வு எல்லாருடமே இருக்கும். அந்த மாதிரி சிந்தனை இருந்தாலும் யாருக்கிட்டையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த ஸ்டிக்மான்னு சொல்லுவோம், அந்த தயக்க உணர்வு. ஸோ அந்த தயக்கத்தை வந்து உடைக்கணுன்றதுதான். இப்போ நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசுனா தற்கொலை பண்ணிப்பாங்க, அவங்க கிட்ட அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஸோ அந்த அணுகுமுறையை மாத்துறது, சில பேர் வந்து இதை

0: ஒருத்தர் பண்றாங்கன்னா அவங்க வேணும்னே செய்யறாங்க, சொல்றவங்க செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கு மக்களிடையே. ஸோ இந்த அணுகுமுறையை மாத்துறது தான் வந்து முக்கியமான நோக்கம். தேசிய மனநல திட்டம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, டெலி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்னு இருக்கு. ஸோ இது மூலிமா நம்ம நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் பண்றோம். மதர் தெரேசா நர்சிங் கல்லூரியில் அந்த மாணவர்கள், பிசியோதெரபி பயிலும் மாணவர்கள், லேப் டெக்னீஷியன் பயிலும் மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சூசைட் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம், அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவங்களுக்கு, அதாவது அவங்க கூட கருத்து பரிமாற்றல் மூலமாகவும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து எடுத்துரைத்து இந்த அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணுறேன். இது இல்லாமல் இப்போ வந்து தேசிய மனநல திட்டம் வந்து இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரியில் செவிலியர் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய காலேஜ் மாணவர்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், சூசைட் ப்ரிவென்ஷன் பற்றி வீடியோஸ் எடுக்க சொல்லி அதில் வந்து முதலிடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கியிருக்காங்க.
1: பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதன் காரணமாக புதுச்சேரியில் தற்கொலை விகிதம் குறைந்துள்ளதாக கூறுகிறார் மனநல மருத்துவர் டாக்டர் கஜலட்சுமி.
0: பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நேஷனல் லெவலில் வந்து ஃபோர்த் பிளேஸில் இருந்திருக்கு சூசைடு. ஃபர்ஸ்ட்டு 2020லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கு, அப்புறம் 2023ல ஃபோர்த் பிளேஸில் வந்திருக்கு. இப்போ கரண்ட் ரிப்போர்ட் NCERB ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது செவன்த் பிளேஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கடந்த 2024 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 437 சூசைடு வந்து பாண்டிச்சேரியில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து குறைஞ்சிட்டு தான் வருது சார். சூசைட் விகிதம் வந்து நேஷனல் லெவலில் பாண்டிச்சேரியில் முதல்ல இருந்ததை விட முதல்ல 2020 45% இருந்தது, இப்போ வந்து 26 தான் இருக்கு. ஸோ நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். 50% ஆஃப் தற்கொலை வந்து போதை பழக்க வழக்கத்தினால தான் வருது. அது இல்லாமல் இன்னொரு காரணம், அதிகமாக உணர்ச்சி வசப்படுதல், சடனாக முடிவெடுக்கிறது, அதுவும் ஒரு காரணம். மெயினாக 80-90% வந்து பயாலஜிக்கல் காசஸ், அதாவது ஜெனட்டிக்காகவே அந்த அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம், மன உளைச்சல் இருக்கலாம், ரொம்ப நாள் வந்து அவங்க தற்கொலை சிந்தனையில் இருந்திருக்கலாம், வாழ்வில் வந்து விரக்தியாக இருந்திருக்கலாம், மன அழுத்தம் உடையவர்களாக இருந்திருக்கலாம், அதுவுமே மெயின் காரணம். போதை பழக்கம் மட்டும் காரணம் சொல்ல முடியாது, போதை பழக்கமும் பெரும் பங்கு தற்கொலை முடிவுகளில் இருக்குது. இப்போ மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா முதல்ல அதை வந்து நமக்கு மனசில் பிரச்சனை இருக்குன்னா மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக அதை சொல்லணும். சொல்லும்போது வந்து அவங்க காது கொடுத்து கேட்கணும். இது வந்து யார் வேணா இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு பஸ்ல போகும்போது கூட சில பேர் நம்ம பேச்சு வாக்கில் ஏதாவது பேசலாம். ஸோ யாரா இருந்தாலும் அது வந்து புதிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இல்லாமல் மட்டும், வேற யாராவது புதியவர்கள் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும். அதை வந்து நம்ம அவங்க மேல குற்றம் சாட்டாம, அதாவது அவங்கள வந்து குற்ற உணர்வுக்கு ஆளாக்க அவங்க சொல்ற விஷயத்தை நம்ம கேட்கணும். அப்போ வந்து கண்டிப்பா அவங்களுக்கும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணும். ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான மருத்துவ உதவி, மனநல ஆலோசனை உதவி செய்யணும். பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லயே வந்து இலவச மனநல ஆலோசனை மையம் செயல்படுது 24 மணி நேரமும். பாண்டிச்சேரி அரசு பொது மருத்துவ, இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செயல்படுகிறது. ஸோ அவங்களுக்கு அங்க கைட் பண்ணலாம். அவங்க வந்து அவங்க நேரில் போய் பார்க்க முடியலனாலும் போன்ல பேசலாம். டெலி மென்டல் ஹெல்த் ஹெல்ப் லைன் இருக்கு, அதில் பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேரில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி ஓபிடி, மனநல ஓபிடி இருக்கு. அதே மாதிரி இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மனநல ஓபிடி இருக்கு, கோரிமேடு ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் ஓபிடி இருக்கு. ஸோ எங்கே வேணா அவங்க போய் நேர்லேயும் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லை நேரில் மனநல மருத்துவரை பார்க்கலாம். ஸோ இந்த மனநல உதவி எண் வந்து 1446 மற்றும் 1800891416 என்ற எண்ணுக்கு அழைத்து அவங்க பேசலாம். ஸோ இதில் பேசும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட ஐடென்டிட்டி எதுவுமே தெரியாது, இது எல்லாமே ரொம்ப ரகசியமாக தான் இருக்கும், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அதனால் பயப்படாமல் பேசலாம். அவங்க விஷயம், அவங்க பிரச்சனை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்க தேவையில்லை. அவங்களுக்கு எங்கே ஈஸி அப்ரோச்சோ அங்கே போகலாம். ஆரம்ப சுகாதார நிலையம், ஆரோக்கிய மந்திர்னு சொல்கிறோமே, அவங்க வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. ஈவன் ஆரம்ப சுகாதார மருத்துவரே வந்து இதில் பயிற்சி பெற்றிருக்காங்க, அவங்களே பார்ப்பாங்க. சப்போஸ் அவங்களால முடியல, ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஒரு மனநல ஆலோசனை தேவை, மனநல ஸ்பெஷலிஸ்ட்டு தான் தேவைன்னா அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. சூசைட் நடந்ததுலலாம் பார்த்தீங்கன்னா காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் சார், ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் டாப் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அது வந்து ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், கணவன் மனைவியிடம் பிரச்சனை, இல்லை போதைப் பொருள்னால பிரச்சனை, நிறைய உறவுகளில் சிக்கல், இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் மெயினாக. ஃபினான்ஷியல் காசாக இருக்கலாம், வேற வந்து குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், சொத்து தகராறு,

0: அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணுமே தவிர, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தவறான முடிவுக்கு போறது மிகவும், இப்போ மற்றவங்க நம்ம வந்து பேசும்போது அவங்கள வந்து கேலி பண்ணக்கூடாது, அவங்கள தவறாக மற்றவங்க கிட்ட போய் அவங்கள பத்தி பேசக்கூடாது. அந்த அணுகுமுறையில் மாற்றம் வர்றதுதான் வந்து ரொம்ப, அது அதுதான் மெயின் கருப்பொருளாக சொல்றோம். ஸோ நம்ம வந்து யார் பேசினாலும் அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டா இருக்கணும், அவங்களுக்கு வந்து வழியை காமிக்கணுமே தவிர அவங்கள வந்து கேலி பண்ணக்கூடாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு. பிரிவு

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது நமது எஃப்எம் ரெயின்போ வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். நண்பகல் 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் வருவது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது என்ற இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் மோதலாக உருவெடுக்காமல் தவிர்ப்பது என வேண்டும் என்று ஒப்புக்கொண்டனர். பரஸ்பர மரியாதை, நலன்கள் உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். எல்லைப்பகுதியில் அமைதியை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பொருளாதார மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்த உச்சி மாநாட்டில் நிறைவு நாளான இன்று மீள்திறன், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை குறித்து பிரிக்ஸ் நாடுகள் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கஜகஸ்தான், பிலிப்பைன்ஸ், எகிப்து, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேற்காசியாவில் அண்மையில் ஏற்பட்டுள்ள நிகழ்வுகள் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதியில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திர

0: ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்தல், மாலுமிகளின் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானிடம் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். இதனையடுத்து ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கஜகஸ்தான் அதிபர் திரு காசிம் ஜோமாட் நேற்று புதுதில்லி வந்துள்ளார். தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்த் மஜூம்தார் வரவேற்றார். இந்தியா கஜகஸ்தான் இடையே வலுவான கலாச்சாரம் மற்றும் மக்கள் தொடர்பை அடிப்படையாக கொண்ட வலுவான உத்திசார் நட்புறவை கொண்டுள்ளன. வளரும் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு புருனோ ரோட்ரிக்ஸ் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பயனுள்ள வகையில் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வழக்கமான பயணிகள் விமான சேவைகள் இம்மாதம் 21ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் குவாங்சோ நகருக்கும் புதுதில்லிக்கும் இடையே விமான சேவைகள் தொடங்கப்பட உள்ளது. 2020ஆம் ஆண்டில் கோவிட் 19 பெருந்தொற்று பரவல் காலத்தில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதன் மூலம் 6 ஆண்டுகால இடைவெளி முடிவுக்கு வந்துள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இந்தியா வந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவின் இண்டிகோ நிறுவனம் ஷாங்காய் கொல்கத்தா இடையே தினசரி விமான சேவைகளை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மும்பை சென்றுள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது மும்பையில் உள்ள ஆசிய சொசைட்டியை பார்வையிடுகிறார். பந்த்ரா குர்லா வளாகத்தில் உள்ள பாரத் டைமண்ட் போர்லே நடைபெறும் விருது வழங்கும் விழாவில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் லால்பாகா ராஜாவில் உள்ள விநாயகர் கோயிலில் வழிபடும் அவர் மும்பை ஆசியாட்டிக் சொசைட்டியில் ஸ்ரீ கணேஷ் ஞானரதி என்று பெயரிடப்பட்டு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கையெழுத்து பிரதிகளின் கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் அங்குள்ள நூலகத்திற்கு சென்று கையெழுத்து பிரதி பாதுகாப்பு ஆய்வகத்தின் பணிகளை அவர் ஆய்வு செய்கிறார். நாளை நவி மும்பை செல்லும் திரு அமித்ஷா காஷி உள்ள சிட்கோ கண்காட்சி மையத்தில் ஹிந்தி மொழியை மையமாக கொண்ட 6வது அகில பாரதிய ராஜ்பாஷா மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையேயான ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு வசதிகள், மேம்பாடு, போக்குவரத்து திட்டங்களுக்கு நிதியுதவி அளிப்பது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்கு பொது சுகாதார பாதுகாப்பு வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் 10 தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் 12 ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகங்களை திறந்து வைத்து அவர் பேசினார். தீவிர சிகிச்சை வழங்குவதற்கும் நோய் பரவலை முன்கூட்டியே கண்டறிவதற்கும் மருத்துவமனையின் செயல்திறனை இந்த புதிய வசதிகள் மேம்படுத்தும் என்று அவர் கூறினார். வழக்கமான சுகாதார சேவைகளை பாதிக்காத வகையில் அவசர நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய சுகாதார கட்டமைப்பின் அவசியத்தை கோவிட் 19 பெருந்தொற்று உணர்த்தியதாக அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் தொடங்கப்பட்டதாக

0: அமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 631 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 606 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 24 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மக்களின் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகள் வழங்குவதற்காக நாடு முழுவதும் 175,000-க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக திரு நட்டா தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கரில் எஃகு கழிவுகளை கொண்டு உலகின் மிக நீளமான சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக இந்தியா கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. 1.85 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை பதப்படுத்தப்பட்ட எஃகு கழிவை சாலை அமைப்பதற்கான மூலப்பொருளாக மாற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கின்னஸ் உலக சாதனை அங்கீகார விழாவில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், எஃகு கழிவுகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள சாலை வழக்கமான தார் சாலைகளை விட 4 மடங்கு அதிக வலிமையை அளிப்பதுடன் சாலை அமைப்பதற்கான செலவை 40% வரை குறைக்கும் என்று கூறினார். கழிவிலிருந்து செல்வம் என்ற மறுசுழற்சி முறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் முன்னுரிமைகளை இத்திட்டம் அமைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டு தலைநகர் சாண்டியாகோ நகரின் தென்பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மருத்துவமனையில் 26 அதிகமான மூத்த குடிமக்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவர்களில் 10 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அதிபர் திரு ஜோஸ் ஆண்டனியோ காஸ்ட் உத்தரவிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், சௌராஷ்டிரா, கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹுலுன்பியூர் நகரில் இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என இரு நாட்டின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 7:25:35.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வெயிலும் நம் சருமமும், சன்லைட் நண்பனா எதிரியா என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அடுத்து பார்க்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், வெயிலும் நம் சருமமும், சன்லைட் அண்ட் ஸ்கின். சன்லைட் வந்து நமக்கு நண்பனா எதிரியா? இது ஒரு குழப்பமான கேள்வி. ஏன்னா நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது, நீங்கள் வெயிலே போகிறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சன்ஸ்கிரீன் ப்ரொமோஷன் நிறைய ஆகிட்டு இருக்கு, வெயிலில் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு குழப்பம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெயிலை பற்றி சொல்ல வேணும். நம்ம காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே யார் குட் மார்னிங் சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம வெயில் எட்டி பார்த்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு ஞாபகப்படுத்துவார். சூரிய ஒளி நமக்கு தேவையானது, அதில் எந்த விதமான முரண்பாடு கருத்தும் கிடையாது. ஆனால் எவ்வளோன்றது தான் அங்கே நம்ம பார்க்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, விட்டமின் உற்பத்தி ஆகிறது வந்து அந்த நம்ம தோலில் இருக்கிற ஒரு கெமிக்கல் கூட அந்த அல்ட்ரா வயலட் பி ரேடியேஷன் கலந்தால் தான் அந்த விட்டமின் டி உற்பத்தி ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியில் இருந்து சப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அதனால் ஓரளவுக்கு வெயில் வந்து நமக்கு தேவை. ஆனால் வெயில் நல்லது, அதனால் சன்ஸ்கிரீன் எனக்கு தேவையில்லை அப்படின்றது சரியான வாதம் கிடையாது. ஏன்னா சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இருக்குது, அதில் அல்ட்ரா வயலட் ஏ, அல்ட்ரா வயலட் பி, இந்த ரெண்டு தான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதிக்கக்கூடியது. அல்ட்ரா வயலட்ஸே வந்து ஓசோன் லேயரில் கட் ஆகிடும், அதனால தான் அல்ட்ராவைட் சி உள்ள நமக்கு வந்துச்சுன்னா ஸ்கின் கேன்சர்

0: எல்லாம் நிறைய வரலாம். அதனால தான் ஓசோன் லேயரை ஓட்ட விடாமல் பார்த்துக்கணும், இந்த ரெஃப்ரிஜரண்ட் கெமிக்கல்ஸ்லாம் கம்மியாக யூஸ் பண்ண சொல்கிறோம். யூவி எக்ஸ்போஷர் சருமத்தில் பட்டுதுன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம்? ஒன்று, இமீடியேட்டாக நடக்கக்கூடியது நம்ம நிறம் வந்து கருத்து போகும், அது பேர் நாம இமீடியட் டேனிங்னு சொல்லுவோம். அடுத்து வந்து மற்ற பிக்மெண்டேஷன் இஷ்யூஸும் வரலாம். சில பேருக்கு இந்த எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வங்குன்னு சொல்லுவோம், மங்கு வங்குன்னு சொல்லுவோம், அது முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிக்மெண்டேஷன், அது அதிகமாகலாம். கொஞ்சம் நிறம் சிவப்பாக இருக்கவங்களுக்கு சன் பேர்ன் ஆகலாம், ஸ்கின்னே தீஞ்சு போயிடும், ஒரு தீப்பட்ட மாதிரி அந்த இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வயதாகிறதுக்கு தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் அதிகமாக வெயிலில் இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம். ப்ரீமெச்சூர் ஏஜிங்க்கு அல்ட்ரா வயலட் எக்ஸ்போஷர் இருக்குது. ரொம்ப நேரம் அல்ட்ரா வயலட் எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா ஸ்கின் கேன்சர், அதாவது தோலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களும் ஏற்படலாம். அதனால் வெயில் போகும்போது நமக்கு பாதுகாப்பு முக்கியம். மொதல் பாதுகாப்பு எப்படி? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன், நம்மளால் என்னென்ன போட முடியுமோ நம்ம தொப்பி பயன்படுத்தலாம். வெயிலில் செல்லும்போது குடையை பயன்படுத்திக்கலாம், முழு கை சட்டை, முழு பேண்ட் இதை போல் போட்டுக்கலாம். அடுத்தது சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன்ன்றது வெளியே போகும்போது நாம் பயன்படுத்தணும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன், அதாவது அல்ட்ரா வயலட் ஏ, அல்ட்ரா வயலட் பி ரெண்டையும் கவர் பண்ணுற மாதிரி SPF 30 இல்லை அதுக்கு மேலே இருக்கிறத பயன்படுத்தலாம். SPF-ன்னு பார்த்தோம்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்ன? 30-னா அந்த நம்பர் என்ன? அல்ட்ரா வயலட் பி ஒருத்தவங்க தோலில் சன்ஸ்கிரீன் இல்லாமல் பட்டுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோல் 4 நிமிஷத்தில் சிவந்து போகுது அப்படின்னா 30 SPF இருக்கிறது போட்டோம்னா 30 மடங்கு டைம் அதிகமாகணும். ஒரு 4 நிமிஷத்தில் சிவந்து போகுதுன்னா 30 மடங்கு அதிகம்னா 120 நிமிஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு சிவந்து போகும். ஸோ அதனால் SPF 30 பயன்படுத்தலாம். நீண்ட நேரம் வெயிலில் இருக்கிறவங்க இந்த சன்ஸ்கிரீனை மறுபடியும் பயன்படுத்தணும். இது எப்போ பயன்படுத்தணும்? வெளியே செல்வதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாம் மினிமம் தடவுனா தான் அது எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து பொதுவான கேள்வி, சன்ஸ்கிரீன் போட்டோன்னா விட்டமின் டி கிடைக்காதா? நிச்சயமாக விட்டமின் டி ப்ரொடக்ஷன் குறையும். அப்படி குறையுது அப்படின்னா ஒன்று நம்ம இளங்காலை இல்லை இளம் மாலை வெயிலில் கொஞ்சமாக நிற்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த விட்டமின் டி குறைபாட்டை சரி செய்வதுக்கு திட்டமிட்டு அதிகமாக வெயில் இல்லாமல் பார்த்துட்டு விட்டமின் டி இருக்கிற உணவுகள், அதிகமாக இருக்கிற உணவுகள் சப்ளிமெண்ட்ஸு எடுத்துக்கலாம். அதனால் வெயிலால் பிக்மெண்டேஷன் இருக்கலாம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறம் கருப்பாகவும் இருக்கணும்னா சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறது நல்லது. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வெயிலும் நம் சருமமும் சன்லைட் நண்பனா எதிரியா என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
3: நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: அவர் ஒரு பெரிய ஆட்சி தலைவர், நாட்டு நிர்வாகம் பூராவும் அவர் பொறுப்பு. அப்பேற்பட்ட தலைமை பொறுப்புல இருக்கிற அவர் ஒரு நாள் ஒரு கடை வீதி வழியா போயிட்டு இருக்கிறார். எப்படி தெரியுமா? தோல்ல ஒரு துணி மூட்டையை சுமந்து போயிட்டு இருக்கிறார். எங்க பொறுப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். நான் வந்து துணி வணிகம் செய்யறவன், அதனால துணி விற்கிறதுக்காக போறேன்னார். நீங்க இப்ப ஆட்சி தலைவர், நீங்க வியாபாரம் செய்ய போயிட்டா அரசு பணிகளை செய்யறது யாருன்னு கேட்டார் அவர். நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னோட குடும்பத்தை யாரு காப்பாத்துறதுன்னு கேட்டார் இவர். இப்படி கேட்டவர் யார் தெரியுமா? அவர் தான் அபூபக்கர். இறை தூதர் முகமது அவர்களுக்கு பிறகு அரேபிய நாட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் கலீஃபா அப்படின்னு ஆட்சி தலைவர். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவங்கெல்லாம் வரிசையா ஆட்சி பொறுப்பை ஏற்ற கலீஃபாக்கள். அப்போல்லாம் ஆட்சி தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. அபூபக்கர் அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட உமர் யோசிக்க ஆரம்பிச்சார், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு சிந்திச்சார். அப்போ பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளராக இருந்தவர் அபு உபைதா, அவர்கிட்ட அபூபக்கர் அழைச்சிட்டு போனார். அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார். ஆட்சி தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார். இதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சி தலைவருக்கு ஊதியம் அளிக்க பொது நிதி விதிகளில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி, அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதான்னு விசாரிச்சார். அதுக்கப்புறம் அபு உபைதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். அப்புறமா சொன்னார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிமுறைகள்ல இடம் இருக்குது. அப்படி பாக்குறப்ப அபூபக்கரும் அகதி தானே, அதனால எல்லா அகதிகளுக்கும் தர்றது மாதிரி அவருக்கும் ஒரு தொகை கொடுக்கலாம்னார். அது பிரகாரம் அவருக்கு உதவித்தொகை கிடைச்சது. அது குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்ல, சிரமம்தான். அதுக்காக ஆட்சி தலைவருங்கிறதுனால அதிக தொகை வாங்குறதுக்கும் அவர் விரும்பல. மார்பு பக்கம் குவிந்திருந்த மேலாடை தான் அணிஞ்சிருந்தார். அவருடைய

0: மனைவி அஸ்மா ஒரு நாள் தேன் அருந்த ஆசையா இருக்குன்னாங்களாம். கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே பத்தலையே, இந்த நிலைமையில தேன் வாங்குறதுக்கு நான் எங்க போவேன் இருக்காரு இவரு. கொஞ்ச நாள் கழிச்சு அஸ்மா ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்காங்க. அவருக்கு ஆச்சரியம், ஏது இந்த பணம்னு கேட்டாராம். நீங்க தினமும் நம்ம குடும்ப செலவுக்கு கொடுக்குற பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச பணம் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அபூபக்கர் உடனே என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த பணத்தை எடுத்துட்டு நேரா பொது நிதி கருவுல பொறுப்பாளர்கிட்ட போனார். இந்த பணத்தை பொது நிதியில சேர்த்துருங்க, இந்த தொகை எனக்கு அதிகப்படியா கொடுக்கப்படுது, அடுத்த மாசத்துல இருந்து ஊதியத்துல இந்த தொகையை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பணத்தை ஒப்படைச்சுட்டாராம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, பசி தணிக்க தேவையான அளவு உணவையும் ஒரு ஜோடி உடையையும் தவிர கூடுதலாக மக்கள் பொது நிதியிலிருந்து பெறுவதற்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாராம். கடைசி காலத்துல தம்முடைய புதல்வி ஆயிஷா அவர்களை கூப்பிட்டிருக்கார். மகளே, இதுவரைக்கும் பொது நிதியிலிருந்து நான் பெற்று வந்த தொகை என்னுடைய இதயத்துல பாரமா அழுத்தது. என்னுடைய தோட்டத்தை விட்டு அதுல வர்ற பணத்திலிருந்து நான் இதுவரைக்கும் பெற்று வந்த ஊதிய தொகையை கணக்கு போட்டு பொது நிதியில சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டாராம். பதவி ஏற்பதற்கு முன் தம்மிடம் இருந்ததை விட இப்ப கூடுதலா என்ன சொத்து இருக்குன்னு பாத்திருக்கார். ஒரு ஒட்டகம், ஒரு கோப்பை, ஒரு பணியாள். இதையும் அடுத்து கலீஃபாவா யாரு வராங்களோ அவங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லிவிட்டார். அதே மாதிரி அடுத்தபடியா கலீஃபாவா வந்த உமர் அவர்கிட்ட இதையெல்லாம் ஒப்படைச்சாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், அபூபக்கர், இந்த முன் மாதிரியினால உங்களுக்கு பிறகு வரக்கூடியவங்களை பெரும் நெருக்கடிக்கு ஆளாக்கிவிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கண் கலங்கினாராம். அபூபக்கர் தன்னுடைய குடும்பத்துக்கு விட்டு சென்ற சொத்து என்ன தெரியுமா, ஒரு படுக்கை விரிப்பு, ஒரு போர்வை, அவ்வளவுதான். இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தாராம். அமைச்சர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், மன்னா, நம்ம ராஜ்யத்துல இனிமே லஞ்ச ஊழலே இருக்காதுன்னாராம். ஆஹா, ஊழல் பேரவைகளை எல்லாம் நாடு கடத்தி வச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர். இதுக்கு அவரு சொன்னாராம், அப்படி இல்லைங்க, இனிமே கொடுக்கறதுக்கு ஜனங்கள் கிட்ட பணமே இல்லை அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. தமிழ்நாட்டின் கம்பீர அடையாளமாக நிமிர்ந்து நிற்கும் கோபுரமும் ஆண்டாளின் பக்தி மனமும் கமழும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க மண்ணை பற்றிதான் இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. தொடருவோமா நகர்வுலாவில்? நகர் உலாவில் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பற்றி பார்ப்போமா? ஆன்மீக பெருமையும் வரலாற்று சிறப்பும். விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமாகும். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மற்றும் அவரது வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார் அதாவது விஷ்ணு சித்தர் அவதரித்த புனித பூமி இது. மேலும் வைணவ சமயத்தில் புகழ்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இத்தலமும் ஒன்று. இதனுடைய பெயர் காரணம், ஸ்ரீ என்பது லக்ஷ்மியை குறிக்கும், ஆண்டால் லக்ஷ்மியின் அவதாரம். வில்லி என்பது இப்பகுதியை ஆண்ட மன்னனின் பெயர். பாம்பு புற்றுகள் நிறைந்த பகுதியாக இருந்ததால் புத்தூர் என்ற பெயரும் சேர்ந்து ஸ்ரீ வில்லி புத்தூர் என உருவானது. தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் நகர் உலாவில். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில். பாடலுக்கு பின்பு தொடருவோமா?

நேரம் 7:42:22 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெட்ஸ். இது இன்றைய நகர் உலாவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரைத்தான் நகருலா சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்காக. மத்திய அரசின் சஹா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2 டிப்ளமோ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதி. விவரங்களுக்கு SAHA.AC.IN என்ற இணைய முகவரியை காணலாம். மீண்டும்

இணைய முகவரி உங்கள் அனைவருக்கு saha.ac.in என்ற இணைய முகவரியை காணலாம். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுக்காக, தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. கிராம தபால் பணியாளர் பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணியில் சென்னையில் 16, செங்கல்பட்டு 68, கடலூர் 57, கோவை 41, மதுரை 54, திருநெல்வேலி 50 ஆகிய இடங்களில் உட்பட மொத்தம் 2095 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, வயது 21/9/2026 தேதியின்படி 18 வயது முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்க கட்டணம் ₹100. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 21/9/2026. மேலும் விவரங்களுக்கு indiapost.gov.in GDS ஆன்லைன் எங்கேஜ்மெண்ட் என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். மீண்டும் இணையதள முகவரி உங்கள் நினைவிற்கு indiapost.gov.in/GDS ஆன்லைன் எங்கேஜ்மெண்ட் என்ற இணையதள முகவரியில் பார்க்கவும்.

0: எங்க இருக்க?
1: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேஒய்சியும் அப்டேட் பண்ணனும்.
0: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேஒய்சில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்ல இருந்தே வீடியோ கேஒய்சி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேஒய்சியை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. RBI சொல்கிறது,
2: கேஒய்சி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
3: நேரம் 7:40:39. இன்றைய நகர் உலாவில் நாம் உலா செல்லும் பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியை பற்றித்தான். விஷ்ணு சித்தர் ஸ்ரீ வல்லபதேவ பாண்டிய மன்னரின் அரசவையில் பரம்பொருளை விளக்கி வென்ற பொற்கிழியை கொண்டு மன்னரின் உதவியுடன் இந்த பிரம்மாண்ட கோபுரத்தை கட்டினார். 11 நிலைகளும் 192 அடி உயரமும் கொண்ட இக்கோபுரத்தின் கட்டுமானத்தை கண்டு கவி சக்கரவர்த்தி கம்பரே வியந்து பாடியிருக்கிறாராம். இன்றைக்கும் அழகு குறையாமல் பொலிவுடன் காட்சி தரும் இக்கோபுரத்தின் முன்பக்க தோற்றமும் கோயிலின் உட்புறத்திலிருந்து பார்க்கும் பின்பக்க தோற்றமும் ஒரே மாதிரியாக இருப்பதுதான் இதன் தனி சிறப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் இந்த ராஜகோபுரமே தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ முத்திரையாக அங்கீகரிக்கப்பட்டு விளங்குகிறது. மேலும் தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

நேரம் 7:49:42 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவல் இணைந்திருக்கிறோம். ஆழ்வார்களின் பாசுரங்கள் எதிரொலிக்கும் திருத்தலம், தென்னகத்தின் கம்பீர அடையாளமான ஸ்ரீ வில்லிபுத்தூர் பற்றி தான் இன்றைய நகர் உலாவில் உலா வந்து கொண்டிருக்கிறோம். அழிவின் விளிம்பில் உள்ள சாம்பல் நிற பெரிய அணில்களை, அதாவது கிரிசில்டு ஜயன்ஸ் குரில் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த அணில்களை பாதுகாப்பதற்காக 1988 உருவாக்கப்பட்டதான் இங்கே ஒரு சரணாலயம். 485.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சரணாலயம் வடக்கே ஆண்டிப்பட்டி மலையாலும் தெற்கே திருநெல்வேலி மாவட்டத்தாலும் சூழப்பட்டுள்ளது. பிலாவக்கல் அணை இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணை ஒன்று. குடும்பத்துடன் சென்று பொழுதை கழிக்க ஏற்ற அமைதியான நீர்த்தேக்கம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வன வளமும் வன விலங்குகளும் இங்கே அதிகம் நிறைஞ்சிருக்கு. பசுமையான அடர்ந்த காடுகள், உயரமான புல்வெளிகள், இலையுதிர் காடுகள் மற்றும் மூலிகை தாவரங்கள், பாதுகாப்பு பகுதி ஆகியவற்றை கொண்டுள்ள இந்த சரணாலயம் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய புகலிடமாக திகழ்கிறது. இப்போ நிச்சயமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம்னா நிச்சயமாக இந்த பகுதிகளை பார்க்கறதுக்கு நம்ம மறக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். மேலும் பல தகவல்கள் உங்களுக்காக.

நேரம் 7:55. நகர் உலாவில் இணைந்திருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. அடிதொரும் ஆன்மீகம். நாவினில் கரையும் தித்திக்கும் நறுஞ்சுவை கொண்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. தென் தமிழகத்தின் வரலாற்று பெருமைப்புக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரைப்பட்டிதான் இன்றைய நகருலாவில் உலா சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக, யானை, சிறுத்தை, நீலகிரி, வரையாடு, சிங்கவால் குரங்கு, குறைக்கும் மான், பறக்கும் அணில், சாம்பார் மான், மரநாய், சுண்டெலி மான், தேவாங்கு, கரடி போன்ற வனவிலங்குகள் இந்த சரணாலயத்தில் உள்ளனவாம். பறவை இனங்களை பொறுத்தவரை வெள்ளை முதுகு கழுகு, பெருந்தலை இருவாச்சி, நீலகிரி ஃப்ளை கேட்சர், நீலகிரி மரப்புறா, பச்சை மரப்புறா போன்ற பறவைகளும் இங்கு உண்டு. மனித வாழ்வின் தரத்தை மேம்படுத்த வன விலங்குகளின் பாதுகாப்பு மிக அவசியமானது என்பதை உணர்த்தும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சரணாலயம் இயற்கை விரும்பிகள் தவறவிடக்கூடாத ஒரு அற்புத தலமாகும். நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் இந்த பக்கம் போயிட்டு வாங்க. ஒரு பாடலுக்கு அப்புறமா பேசுவோம்.

0: அது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரிக்ஸ் அமைப்பின் இந்திய தலைமை பொறுப்பு மக்கள் நலன் சார்ந்த மற்றும் மனித நேயத்திற்கு முதலிடம் தரும் அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது என்று கூறினார். தலைமை பொறுப்பில் மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நீடித்த நிலைத்தன்மை ஆகியவை இந்தியாவின் முதன்மையான முன்னுரிமைகளாக இருந்து வருகின்றன என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மும்பையில் நேற்று தொடங்கிய கட்டுமான தொழிலாளர்களின் 2 நாள் தேசிய மாநாட்டில் பேசிய அவர், தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுடெல்லியில் மலேசிய முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜோஹரி அப்துல் கனியுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு கோயல், இந்த சந்திப்பின் போது இருதரப்பினரும் இந்தியா மலேசியா பொருளாதார கூட்டாண்மையை மறு ஆய்வு செய்ததாகவும், இருவழி வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது, சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவது மற்றும் பரஸ்பரம் பலம் வாய்ந்த துறைகளில் விநியோக சங்கிலி இணைப்புகளை வலுப்படுத்துவது போன்ற வழிகள் குறித்து விவாதித்ததாகவும் கூறினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா 17 நடைபெறவுள்ள நிலையில், அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தெற்கு கர்நாடக முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக 1 காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுடன் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த

0: இது சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: நேரம் 8:02:37. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இனி தொடர்வது தகவல் தளம். வணக்கம் நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் கடவுள்களின் உணவிலிருந்து விண்வெளி பயணம் வரை உள்ள ஒரு இனிப்பான தகவலை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது இனிப்பு என்று சொல்லும்போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் சாக்லேட் பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் தான் இன்றைய தகவல் தளத்தில் இடம்பெற இருக்கின்றது. சர்வதேச சாக்லேட் தினம் செப்டம்பர் 13. ஜூலை 7 உலக சாக்லேட் தினமாக இது அனுசரிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து மக்களுடைய சராசரி சாக்லேட் நுகர்வு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 90 கிலோ, அதாவது ஒரு

வணக்கம் நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் கடவுள்களின் உணவிலிருந்து விண்வெளி பயணம் வரை உள்ள ஒரு இனிப்பான தகவலை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது இனிப்பு என்று சொல்லும்போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் சாக்லேட் பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் தான் இன்றைய தகவல் தளத்தில் இடம்பெற இருக்கின்றது. சர்வதேச சாக்லேட் தினம் செப்டம்பர் 13. ஜூலை 7 தேதி உலக சாக்லேட் தினமாக இது அனுசரிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து மக்களுடைய சராசரி சாக்லேட் நுகர்வு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 90 கிலோ, அதாவது ஒரு ஆண்டுக்கு 90 கிலோ. பண்டைய கரன்சியாக இந்த சாக்லேட் இருந்துள்ளது. பண்டைய காலத்தின் மாயன் மற்றும் ஆஸ்டிக் நாகரிக மக்கள் கக்கோவா விதைகளை பணம் போல கொடுத்து பொருட்களை வாங்க பயன்படுத்தி கொண்டார்களாம். அந்த காலத்தில் கொக்கோ விதைகள் மிகவும் மதிப்புமிக்க கரன்சியாக கருதப்பட்டனவாம். கடவுள்களின் உணவு என்ற பெயர் இந்த சாக்லேட்டுக்கு எப்படி வந்தது? கொக்கோ மரத்தின் அறிவியல் பெயர் தெரோபாமா கக்கோவா என்பதாகும். லத்தீன் மொழியில் இதன் பொருள் கடவுள்களின் உணவு என்பதாகும். இதனால் சாக்லேட்டுக்கு கடவுள்களின் உணவு என்ற பெயரும் வந்தது. சாக்லேட் பற்றிய மேலும் சில சுவாரஸ்ய தகவல்கள் உங்களுக்காக நமது முதன்மை அலைவரிசையில் பாடல்களோடு இணைந்திருப்போம்.

0: வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைய தகவல் தளத்தில் சாக்லேட் பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் உங்களுக்காக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உலகின் முதல் சாக்லேட் பார், அதாவது உலகின் முதல் திட வடிவ சாக்லேட் பார் 1847 ஆண்டில் இங்கிலாந்தை சேர்ந்த JS ஃப்ரை அண்ட் சன்ஸ் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை சாக்லேட் ஒரு பானமாக மட்டுமே பருகப்பட்டு வந்தது. சாக்லேட் ஒரு தாவர வகை உணவு. சாக்லேட் என்பது கொக்கோ என்ற மரத்தின் பழத்தில் இருக்கும் விதைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. எனவே தொழில்நுட்ப ரீதியாக இது ஒரு தாவர வகை உணவு. கொக்கோ மரத்தின் ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா, கொக்கோ மரங்கள் சுமார் 200 ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாம். ஆனால் தங்களின் வாழ்நாளில் வெறும் 25 ஆண்டுகள் மட்டுமே உயர்தர கொக்கோ விதைகளை இந்த மரங்களால் வழங்க முடியும். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினம்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: நேரம் 8:13. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் இணைந்திருக்கிறோம். மனதை அமைதிப்படுத்தும் வாசனை இந்த சாக்லேட்டுக்கு உண்டு. சாக்லேட்டின் வாசனையை நுகர்வது நம் மூளையில் உள்ள தீட்டா அலைகளை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்த உதவுதாம். மேலும் சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கைக்கு பின்பு. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திலிருந்து செய்திகள் டெல்லி அஞ்சல்.

இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகரின் சிறப்புகளை பற்றி கோயில் அர்ச்சகர் பிரசன்ன வெங்கடேச சிவம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்.

எல்லாமல்ல, முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் நமது தமிழ் திருநாட்டிலே, தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் பெரும் கோவிலாக விற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். அதுபோல நமது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் அருகே ஓடைப்பட்டி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு பெயர் மடம் சின்ன ஓடைப்பட்டி என்று, ரெவென்யூ வில்லேஜ் என்று சொல்வார்கள். அந்த ஸ்தலத்திலே ஸ்ரீ வன்னி விநாயகர் என்று பெயர் கொண்டு தனி ஆலயமாக வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். இந்த திருக்கோவிலானது வன்னி மரம் என்று சொல்லக்கூடிய அழகிய விருட்சத்தின் அடியிலேயே விநாயகர் அமர்ந்திருப்பதனால் அவருக்கு பெயர் வன்னி விநாயகர் என்று பெயர். இந்த ஸ்தலமானது செல்லத்துறை கிறிஸ்துவரால் கருவறை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமானது அமைத்து தரப்பட்டது. அதற்கு அவர்களது கனவில் விநாயகர் தோன்றி எனக்கு ஒரு தனி ஆலயம் அமைத்து தர வேண்டும் என்று விநாயகர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிர்மாணம் செய்து கொடுத்துள்ளார்கள். அதன் வழியே பல்வேறு

0: ஆன்றோர்களும் சான்றோர்களும் கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பணி வேலைகள்லாம் செய்து தற்பொழுது கோவில் நல்ல முறையில் இருந்து வருகிறது. இந்த ஸ்தலத்திலே மிகவும் சிறப்பானது வன்னிமரம். இந்த வன்னிமரத்துக்கடியில் விநாயகர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லா இடங்களிலும் அரச மரத்துக்கடியில் பிள்ளையார் இருப்பார். ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்தடியினிலே என்று சொல்லக்கூடிய அரச மரத்துக்கடியில் தான் பிள்ளையார் நிறையா இருப்பாங்க. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஸ்தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய விருட்சமானது சுற்றி வரக்கூடிய பிரகார மண்டபத்தில் தான் அமைந்திருக்கும். நமது ஆலயத்தில் கருவறை மண்டபத்திலேயே ஸ்தல விருட்சமானது வன்னிமரம் அமையப்பட்டு அதன் அடியிலேயே விநாயகர் வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார். இந்த வன்னிமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப விசேஷமானது. வன்னி அப்படின்னாலே ஜெயம், ஜெயம் என்றால் வெற்றி என்று சொல்வார்கள். இந்த வன்னிமரத்தினை சுற்றி அதனடியில் பிள்ளையாரும் சேர்ந்து இருப்பதனால இந்த வன்னிமரத்தை சுற்றி பிள்ளையாரையும் சேர்த்து சுற்றி வந்து வழிபட்டோம்னாலே நமது நினைத்த காரியங்கள் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்று பலரது நம்பிக்கையாக உள்ளது. விநாயகர் சொன்னால் நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் அவனுக்கு ஈடு இல்லாத தலைவன் என்று பெயர். அதன் போலே எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டுத்தான் அந்த காரியத்தை வந்து ஆரம்பிப்பார்கள். அப்படி செய்வதனாலே செய்யக்கூடிய காரியங்களில் வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நல்ல முறையில் அந்த காரியங்கள் வந்து நிறைவேறுவது அனைவரது நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது.
1: திருக்கோயிலின் ஸ்தல விருட்சகமாக இருக்கும் வன்னிமரத்தின் வரலாற்றை அர்ச்சகர் கூறும்போது,
0: இந்த வன்னிமரத்தினுடன் கூடிய விநாயகரானது எல்லா விதமான பக்தர்களுக்கும் தன்னை சுற்றி வழிபட்டு அர்ச்சனை செய்வோருக்கு எல்லா விதமான அவர்கள் வேண்டுவதை ஈட்டித்தரும் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய வகையிலே விநாயகர் அருள் பாலித்து வருகிறார். இந்த வன்னிமரம் என்று சொல்லக்கூடிய மரமானது அந்த காலத்திலே ஔரவர் என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு சமி என்றும் பெண்ணாக பிறந்து மந்தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து வருகிறார்கள். அப்பொழுது திருமணமெல்லாம் நிறைவுற்று அந்த மந்தாரன் சமி என்றும் இருவர்கள் வனத்திலே செல்லும்போது புருசுண்டி என்று சொல்லக்கூடிய விநாயகரனுடைய அருள் பெற்ற முனிவர், புருசுண்டி என்பது எதனால் பெயர் என்றால் அவருக்கும் விநாயகருக்கு எப்படி தும்பிக்கை உள்ளதோ அதே மாதிரியே அந்த புருசுண்டி முனிவர் அப்படிங்கிறவருக்கும் தும்பிக்கை இருக்கும். இவர் வந்து விநாயகருடைய சிறந்த தவ வலிமை பெற்றவர். அவரை பார்த்து இப்படி தும்பிக்கை உள்ள முனிவராக இருக்கிறார் என்று ஏளனம் செய்ததாக புராண வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி செய்யும் போது அந்த புருசுண்டி முனிவரால் சாபம் பெறுகிறார்கள் இந்த மந்தாரனும் சமி என்று சொல்லக்கூடிய இருவரும். சமி என்பவள் ஒரு மரமாகவும் மந்தாரன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மரமாகவும் அவர் வந்து சாபம் இடுகிறார். அதன் போலே சமி என்பது வந்து வடமொழி சொல், அதனைத்தான் நமது தமிழில் வன்னி மரம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த ஔரவ முனிவரும் அந்த மந்தாரனுடைய தந்தையாரும் சேர்ந்து விநாயகரிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த மாதிரி புருசுண்டி முனிவருடைய சாபம் பெற்ற எங்களது பிள்ளைகளை வந்து மீட்டுத்தர வேண்டும் என்று விநாயகரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி செய்யும் போது விநாயகரே சொல்கிற, புருசுண்டி முனிவருடைய சாபத்தை யாராலும் நீக்க முடியாது, ஆதலால் அவர் அளித்த சாபத்தின்படியே அவர்கள் மரமாக இருந்து அவர்கள் அடியினிலே நான் வீற்று இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான மங்களங்களும் நான் வழங்குவேன் என்று விநாயகரனுடைய ஒரு சொல்வாக்காக அமைந்து அதன்படியே வந்து இந்த சமி என்று சொல்லக்கூடிய வன்னிமரத்தின் அடியிலேயே விநாயகர் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். அதனால் தான் அந்த வன்னிமரத்தை சுற்றி வந்து வழிபட்டாலே நம்மளுக்கு நினைக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் நம்மளுக்கு வெற்றிகள் உண்டாகிறது. அதே போல இந்த வன்னிமரம் என்று சொல்லக்கூடியது வன்னி குச்சியினாலே ஹோமம் செய்தாலோ, இந்த வன்னி இலையினாலே சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்தாலோ எல்லா விதமான சனி தோஷங்கள், இந்த அஷ்டமத்து சனி, ஏழரை சனி என்று சொல்ல அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்குது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையாக இருக்கிறது. ஆதலால் இங்கே நமது ஆலயத்திலே வந்து மித்த சன்னதிகள் எதுவும் இல்லாமல் வன்னிமரமும் பிள்ளையாரும் மட்டும் தனியாக இருந்து இந்த வன்னிமரத்தை 9 தடவை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி திருமண காரியம் ஆகாதவங்களுக்கு, ரொம்ப நாள் வந்து திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கும், கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு நல்ல விதமான கல்வி செல்வங்களை அளிப்பதற்கும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வேண்டுவோருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து விநாயகரனுடைய அருளால் வந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த விநாயகருக்கு அக்னி சுரூபமாகவும் இந்த வன்னிமரம் வந்து விளங்குகிறது. அக்னி பகவானுடைய சுரூபமாக இருக்கிறதுனால மகாபாரத போரில் வந்து மகாபாரத நிகழ்வில் பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் வனவாசம் முடிஞ்சு அந்த 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்துக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்திலே அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருந்து ஒரு வருட காலம் அஜ்ஞாதவாசம் முடிந்து திருப்பி இந்த வன்னி மரத்துக்கு

0: பூஜை எல்லாம் செய்து அந்த ஆயுதங்களை திரும்ப பெற்று மகாபாரத போரிலே வந்து வெற்றி பெற்றதாக புராண வரலாறுகள்லாம் உண்டு. அதன்படி இந்த வன்னிமரத்தை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு எல்லா விதமான காரியங்களும் வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு உண்மையாகும்.
1: ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் கோயிலின் அமைப்பு பற்றி அவர் எடுத்துரைக்கும் போது,
0: அமைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம ஆலயத்தில் வந்து வன்னி மரம் அப்படிங்கிறது தான் வந்து கோபுரமாக விளங்குகிறது. கோவில் முகப்பு பகுதியில் வந்து சாலகோபுரம் மட்டும் இருக்குது. கோவிலினுடைய கருவறை மண்டபத்தின் மேலே விமானங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த வன்னி மரமே ஒரு விமானமாக இருந்து அருள் பாலித்து வருகிறது. அதன்படி காஞ்சி மகா பெரியவர் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த பக்கமாக வரும்போது நம்ம வன்னி விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருந்து கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருந்து விநாயகரோட உபதேசங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு எல்லாருக்கும், வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம். அப்போ வந்து இந்த நம்ம கோயிலோடைய பெருமையை பற்றி சொல்லும்போது, அதாவது எல்லா இடத்துலையும் வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று விசேஷம் இருக்கும். இப்போ ஒரு கோயில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இந்த கோவிலில் இருக்கிற மூர்த்தி விசேஷமாக இருக்கும், இல்லை அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையை வந்து நினைத்தாருக்கு முக்தி என்று சொல்வார்கள். அதே போல் அந்த ஸ்தலத்தை வந்து நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்தினுடைய பெருமை. அப்படி சொல்லுகிற வகையில் நமது ஆலயம் வந்து விருட்ச விசேஷம் என்று சொல்லக்கூடிய இந்த வன்னி மரம் தான் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமானது. மேலே இருக்கிற வன்னி மரமே வந்து விநாயகருக்கு கோபுரமாக இருக்கிறதுனால கோபுரங்கள் வந்து தேவையில்லை. கும்பாபிஷேக காலங்களில் அப்படி பண்ணக்கூடிய அபிஷேகம் வந்து இந்த வன்னி மரத்துக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகா பெரியவரனுடைய வாக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. எல்லா கோவிலையும் வந்து மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று சொல்லக்கூடிய மண்டபங்கள்லாம் அமைப்பெற்று திருக்கோவிலாக அமைந்திருக்கும். அதன்படி நமது ஆலயத்திலே கருவறை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமாக அமைந்து அதனுள்ளேயே வன்னி விருட்சம் என்று சொல்லக்கூடிய வன்னி மரமானது அமைப்பெற்று அதன் அடியிலேயே வன்னி விநாயகர் கருவறையின் உள்ளேயே அமைப்பெற்றிருக்கிறார். அது ரொம்ப மிகவும் விசேஷமானது. இந்த வன்னி மரமும் விநாயகரும் சுமார் ஒரு 600 ஆண்டுகள் பழமையான விநாயகர். மதுரையிலிருந்து இந்த வழியாக செல்லக்கூடிய அனைவரும் நாங்கள் சுமந்து வர சுமைகளை வந்து இறக்கி வைக்கக்கூடிய நடுநிலை தளமாக வந்து இந்த ஸ்தலம் வந்து இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து நமது கோவில் பின்னாடியே வந்து கருங்கல் மண்டபமானது வந்து முன்னாடி இருந்தே இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சித்தரானவர் வந்து அண்ணாமலை சித்தர், அவர் பெயர் வந்து அண்ணாமலையின் பேர். அண்ணாமலை சித்தர் வந்து அந்த இந்த வழியாக நடந்து வரும்போது நம்ம ஆலயத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பெரிய பஞ்சங்கள்லாம் ஏற்பட்டு மக்கள்கள் எல்லாருக்குமே தண்ணி கஷ்டம், சாப்பாடுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பஞ்சகாலமாக அப்போ வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த சித்தர் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கல் மண்டபத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து விநாயகருக்கு வழிபாடு ஆராதனைகள் எல்லாம் செய்து அவங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வந்து சமாராதனை மாதிரி எல்லா விதமான பூஜைகளும் செய்து பக்கத்தில் வந்து ஒரு நீர்நிலை வந்து ஏற்படுத்தி தந்திருக்காரு. ஒரு கம்மாய் கிணறு அந்த மாதிரி உள்ள நீர்நிலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்லா செழிப்பமாக பஞ்சங்கள்லாம் நீங்கி நல்லா செழிப்பமாக வந்து இருந்திருக்கு. அதனால் அவர் வந்துட்டு போனதுனால தான் இப்படி இருந்திருக்குன்னு சொல்லி அவருடைய ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்தூபியானது வந்து அப்போ அந்த காலத்திலே பொதுமக்கள்லாம் எல்லா அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஸ்தூபியானது வந்து கோவில் பக்கத்திலே வந்து அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்தூபி வந்து இப்பயுமே வந்து நம்ம விநாயகருடைய சன்னதியில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூபி வந்து சித்தர் ஸ்தூபி அப்படின்னு தான் சொல்லி சித்தர் வந்து இந்த நம்ம கோயிலில் வணங்கிட்டு போகும்போது விநாயகர்கிட்ட இந்த பக்தர்கள் வந்து மனசார வந்து என்ன பிரார்த்தனை வேண்டி வந்து வணங்குறாங்களோ அந்த பிரார்த்தனைலாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சித்தர் வந்து விநாயகர் வந்து வழிபட்டதுனால நம்ம விநாயகர் வந்து ரொம்ப விசேஷமான விநாயகர். அதாவது ஒவ்வொரு பெரிய பெரிய கோவில் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சித்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரதானமாக இருப்பார். இப்போ பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போகர் இருப்பார், மருதமலைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சித்தர் வந்து ஒவ்வொரு கோவிலில் வந்து சிறப்பாக இருப்பாங்க. நம்ம கோவிலில் வந்து இந்த அண்ணாமலை சித்தர் என்று சொல்லக்கூடியவர் வந்து நம்ம விநாயகரை வழிபட்டு பண்ணதுனால நம்ம விநாயகர்கிட்ட வந்து நம்ம மனசார நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணி விநாயகர்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விசேஷம் வந்து இந்த நம்ம கோவில் வந்து சிறப்பாக வந்து நடந்துகிட்ருக்கு. மார்கழி மாதம் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து சுற்றி உள்ள கிராமத்திலிருந்து அதிக அளவில் பக்தர்கள் எல்லாம் பாத யாத்திரையாக நமது விநாயகர் கோவிலுக்கு பஜனைகள்லாம் பாடி விநாயகரை வழிபட்டு செல்வார். அவர்களுக்கெல்லாம் கோவில் சார்பாக அன்னதானங்கள்லாம் வந்து சிறப்பாக நடைபெறும் என்று அது வந்து மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும்.
1: வேண்டும் வரம் தருவார் ஸ்ரீ வன்னி விநாயகர் என்ற நம்பிக்கையோடு பக்தர்கள் கூறும்போது,
2: நாங்கள் சாத்தூர் சத்திரப்பட்டியிலிருந்து வர்றோம். நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே கண்டிப்பான முதல்ல கல்யாண நாளுக்கு வருவோம். நாங்கள் நினச்சது இப்போ வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வண்டி வாங்கியிருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணமும் நடந்து

0: வந்திருக்கு. இப்போ தொழில் எல்லாமே நல்லா நடக்குது. அதனால் அனைவரும் இங்கே வந்து வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: வணக்கம். நான் வன்னி விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கிற சின்னத்திம்பியவரம் கிராமத்திலேருந்து 44 வருஷமாக வந்து இந்த விநாயகரை வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த விநாயகரை வழிபட்டால் எந்த காரியமும் வெற்றியாகும், ஜெயமாகும். ஒவ்வொரு தடவையும் நான் போகிற காரியத்துக்கு போகிற இந்த விநாயகரை வழிபட்டுட்டு போவேன். போகிற காரியம் நல்லபடியாக முடியும். பக்தர்கள் புதுசாக எந்த வாகனம் வாங்கினாலும் இங்கே தான் வந்து வழிபாட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் வாகனம் பெருகிக்கொண்டே போகும், தொழில் பெருகிக்கொண்டே போகும்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சின்னத்தம்பியாரம் கிராமத்துலேருந்து வர்றேன். வன்னிமரத்தடியில் விநாயகருக்கு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலே இங்கே தான் நல்ல ஒரு விசேஷமான விநாயகர். மனசில் என்ன ஒரு காரியம் நினச்சாலும் வந்து சாமி கும்பிட்டு போனோம்னா நமக்கு என்ன ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது உடனே வந்து தீந்துடும்.
3: நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயிலை தரிசிக்க எல்லோரும் வாருங்கள்.

0: கணபதி உலா. கணபதி உலா நிகழ்ச்சி தொடரில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 8:45 இணைகிறோம். மீண்டும் தகவல் தளத்தில் இன்றைய தகவல் தளத்தில் நாம் கேட்டிருக்கும் சுவாரஸ்ய தகவல்கள் சாக்லேட்டை பற்றித்தான். சிறு குழந்தைகளின் செல்ல குறும்புக்கும் பெரியவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்திற்கும் ஒரே பெயர் தான் சாக்லேட். அந்த சாக்லேட் பற்றிய சுவாரஸ்ய தகவல் இதோ உங்களுக்காக. ஒயிட் சாக்லேட்டில் கொக்கோ துகள்கள் சேர்க்கப்படுவதில்லையாம். இதில் கொக்கோ, வெண்ணெய், பால் மற்றும் சர்க்கரை மட்டுமே இருப்பதால் தொழில்நுட்ப ரீதியாக இது உண்மையான சாக்லேட் அல்ல. அதாவது வெள்ளை நிற சாக்லேட் உண்மையான சாக்லேட் அல்ல என்பது ஒரு தகவல். அடுத்தது இருதய ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி ஹார்மோன் இந்த சாக்லேட்டில் அதிகமாக இருக்குதான். இருதய ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் டார்க் சாக்லேட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிக அளவில் இருக்குது. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது. சாக்லேட் சாப்பிடும்பொழுது நம்ம மூளையில் எண்டோர்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்குது. இது மன அழுத்தத்தை குறைத்து நம்மை மகிழ்ச்சியாக வைக்க உதவுது. மேலும் சாக்லேட் பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் உங்களுக்காக பாடலோடு இணைந்திருங்கள்.

நேரம் 8:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz இது. தகவல் தளத்தில் இணைந்திருக்கிறோம். காதலை சொல்லவும் சரி, கோபத்தை கரைக்கவும் சரி, உலகளவில் ஒரே ஆயுதம் இந்த சாக்லேட் தான். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் தன் சுவையால் கட்டி போட்ட சாக்லேட்டின் சுவையான சில சிறுகதைகள் உங்களுக்காக இன்றைய தகவல் தளத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில், விண்வெளி வீரர்களின் உணவிலும் சாக்லேட் முக்கிய இடம் பெற்றுள்ளதாம். 1961 சோவியத் விண்வெளி வீரர் யூரி ககாரின் விண்வெளிக்கு சாக்லேட் சாஸை முதன் முதலில் எடுத்து சென்றாராம். செல்ல பிராணிகளுக்கு இந்த சாக்லேட் மிகவும் ஆபத்தானது. சாக்லேட்டில் தியோப்ரோமைன் என்ற வேதிப்பொருள் உள்ளது. மனிதர்களால் இதை எளிதில் செரிமானம் செய்ய முடியுமாம். ஆனால் நாய் மற்றும் பூனைகளுக்கு இது செரிமானம் ஆகாமல் உயிருக்கே ஆபத்தான நச்சாக மாறுகிறதாம். எனவே செல்ல பிராணிகளுக்கு கண்டிப்பாக சாக்லேட் கொடுக்கக்கூடாது. 1 பவுன் சாக்லேட்டுக்கு எத்தனை விதைகள் உள்ளது என்பதை பார்ப்போம். சுமார் 450 கிராம், அதாவது சாக்லேட் தயாரிப்பதற்கு 450 கிராம் 400 கொக்கோ விதைகள் சுமார் 400 கொக்கோ விதைகள் தேவைப்படுகின்றதாம். மீண்டும் சில தகவல்கள் உங்களுக்காக தகவல் தளத்தில் இடம்பெற இருக்கிறது. பாடலோடு இணைந்திருங்கள்.

தகவல் தளத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:56. பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் தனது ராணுவ போர்களின் போது ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள எப்போதும் சாக்லேட்டை கையோடு எடுத்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாரும். கடவுள்களின் உணவு என்று பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட சாக்லேட் இன்று நம் அன்றாட வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்களின் அங்கமாகவே மாறிவிட்டது என்று சொல்லலாம். இந்த இனிப்பான சாக்லேட்டின் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான பக்கங்களை இன்றைய தகவல் தளத்தில் நாம் தெரிந்து கொண்டோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி நேயர்களே, வரும் இந்த பாடலோடு தகவல் தளம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 9 மணி.
1: அரங்கிசை நிகழ்ச்சியில் என் சங்கீதா அவர்களது வீணை இசை கேட்கலாம். உடன் மிருதங்கம் வாசிப்பவர் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள். முதலில் மகா கணபதி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம், ஏகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் சங்கீதா அவர்களின் வீணை இசை. உடன் மிருதங்கம் வாசிப்பவர் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள். தொடர்வது லலிதே, தியாகராஜர் கீர்த்தனை, பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: அரங்கிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது என் சங்கீதா அவர்களது வீணை இசை. உடன் மிருதங்கம் வாசித்தவர் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரிக்ஸ் அமைப்பின் இந்திய தலைமை பொறுப்பு மக்கள் நலன் சார்ந்த மற்றும் மனிதநேயத்திற்கு முதலிடம் தரும் அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது என்று கூறினார். தலைமை பொறுப்பில் மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நீடித்த நிலைத்தன்மை ஆகியவை இந்தியாவின் முதன்மையான முன்னுரிமைகளாக இருந்து வருகின்றன என்று பிரதமர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வளரும் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு புரூனோ ரோட்டரி பாரில்லாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கரில் எஃகு கழிவுகளை கொண்டு உலகின் நீளமான சாலை அமைக்கப்பட்டதன் மூலம் இந்தியா கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. இதற்கான அங்கீகார விழா நேற்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், எஃகு கழிவுகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இச்சாலை வழக்கமான தார் சாலைகளை விட 4 மடங்கு அதிக வலிமையானதோடு சாலை அமைப்பதற்கான செலவை 40% வரை குறைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட 46 புகார்களில் 24 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல் நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் அக்டோபர் 6 நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தொகுதி எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் இணைந்து கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். டெல்லியில் இன்றிரவு 7:30 தொடங்கும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. வணக்கம் நேயர்களே. வார்த்தைகளால் பாலம் அமைத்து இதயங்களை இணைக்கும் இந்த கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களின் விருப்பங்கள் காற்றலையில் அரங்கேற உடனடியாக எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடுங்கள் நேயர்களே. நம்முடைய கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு முதல் நேயராக தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் வருண் சிவா என்ற நேயர். இவருடைய விருப்ப பாடல் சிவாஜி படத்திலிருந்து.

நேரம் 10:08. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் எழுந்திருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz. கோவையிலிருந்து வருண் சிவா கேட்ட அந்த பாடல் அவருக்காக அரங்கியது. அடுத்ததாக கொழும்பம் கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்கும் விருப்ப பாடல் பாமா ருக்மணி திரைப்படத்திற்காக. நேர்களே, உங்களுடைய விருப்பங்கள் காட்டலையில் அரங்கேற உடனடியாக எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடுங்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் அது. நிலையத்தில் நேரம் 10:13. அடுத்ததாக கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன். விவசாயி என்ற திரைப்படத்திலிருந்து இவருடைய விருப்ப பாடல் அரங்கேறியிருக்கிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறோம். இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிலையத்தில் நேரம் காலை 10:17:45. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் நெல்லை பாரதி. இவர் காதல் கிளிகள் படத்திலிருந்து ஒரு தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கிறார். இவருடைய பாடல் இதோ அவருக்காக.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் உங்களுடைய பாடல்கள் அவற்றின் விருப்பங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் கேட்டிருக்கும் விருப்ப பாடல் தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்திலிருந்து. இதோ அவரின் விருப்ப பாடல் அவருக்காக. உங்களுடைய விருப்பங்களும் காற்றலையில் அரங்கேற உடனடியாக எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடுங்கள் நேர்களே. நிலையத்தில் நேரம் காலை 10:22:35.

நிலையத்தில் நேரம் காலை 10:17:14. உங்கள் மனதிற்கு பிடித்த பாடல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்களுடைய பாடல்களும் அரங்கேற வேண்டுமா? நேரலையில் கேட்டு மகிழலாம். எங்களுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செய்யுங்கள் நேயர்களே. அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, மதுரை படத்திலிருந்து இவருடைய பாடல்.

ஒலித்த பாடல் குப்பனத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஏகேடி தெரு ஆர் கோகிலா ஆர் பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஆர் ஹேமப்ரியா, துருவா ரவிக்குமார், தாராபுரம் நாடார் தெரு எம் துரைராஜ் ஆகியோரின் விருப்பமாக ஒலித்தது. அடுத்ததாக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தூத்துக்குடி பாலசுப்ரமணியம். மயங்குகிறாள் ஒரு மாது என்ற திரைப்படத்திலிருந்து இவருடைய பாடல் அரங்கேறியிருக்கிறது. நிலையத்தில் நேரம் காலை 10:32:40. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

நேரம் 10:36. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இது. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா பரத் ஆகியோரின் விருப்ப பாடல் புதிய பறவை படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறோம். இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி சிரிக்க நல்வாழ்த்துகள். நேயர்களின் ரசனையில் பலதரப்பட்ட இனிய பாடல்களை கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம் அப்படின்னு நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்துக்கில் கமெண்ட் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் சூரியமூர்த்தி இவங்க எல்லாம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கமெண்ட் செய்திருக்கும் நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் ஆனந்தம் படத்திலிருந்து இவருடைய விருப்ப பாடல் வருகிறது. நிலையத்தில் நேரம் 10:41 நிமிடம். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இது.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பமுது நிலையத்தில் நேரம் காலை 10:45. அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் எனக்காக இந்த பாடலை ஒளிபரப்புன்னு சொல்லியிருக்க நந்தகுமார் அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காரு. உதயகீதம் படத்திலிருந்து அவருடைய விருப்ப பாடல் நெம்மேலி ஆர் நந்தகுமாருக்காக.

உங்களுடைய விருப்பங்கள் காற்றலையில் அரங்கேறும் நேரம் இது. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் குற்றாலம் கே சிவ சுப்பிரமணியன். சோலையம்மா படத்திலிருந்து இவருடைய விருப்ப பாடல். நிலையத்தில் நேரம் காலை 10:50 58 நொடி.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதா,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்ட நேயர்களுக்கு நன்றி. சில நேரமின்மை காரணமாக சிலருடைய விருப்ப பாடல்கள் அரங்கேற்ற முடியவில்லை. மதுரை சோ சண்முக சுந்தரம், சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஹிராணி வர்மா, புஷ்பேந்திரவர்மா, நோக்கேலால் வர்மா இவர்களுடைய விருப்ப பாடல்களை அரங்கேற்ற முடியவில்லை. இவர்களுக்கான பொதுவான ஒரு பாடல்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நேற்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் புதுடெல்லி பிரகடனம் 2026 ஏற்றுக்கொண்டன. பேச்சுவார்த்தை, கலந்தாலோசனை மற்றும் இராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம் சர்வதேச மோதல்களுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்கு பிரிக்ஸ் நாடுகள் உறுதியேற்றன. பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய நிறைவுரையில் உறுப்பு நாடுகளின் கூட்டு உறுதிப்பாட்டிற்கு இப்பிரகடனம் தெளிவான வழிகாட்டுதலை வழங்குகிறது என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இப்பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள தலைவர்களுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு கருதப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக நேற்று மும்பை சென்றுள்ளார். இன்று அவர் மும்பை ஆசிய சங்கத்தை பார்வையிடுகிறார். ஹிந்தி மொழியை மையமாக கொண்ட 6வது அகில பாரதிய ராஜ்பாஷா சம்மேளனத்திலும் கலந்து கொள்கிறார். மேலும் பந்த்ரா குர்லா வளாகத்தில் நடைபெறும் ஜெம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலின் விருது வழங்கும் விழாவிலும் பங்கேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கரில் எஃகு கழிவுகளை கொண்டு உலகின் நீளமான சாலை அமைக்கப்பட்டதன் மூலம் இந்தியா கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. இதற்கான அங்கீகார விழா நேற்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், எஃகு கழிவுகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இச்சாலை வழக்கமான தார் சாலைகளை விட 4 மடங்கு அதிக வலிமையானதோடு சாலை அமைப்பதற்கான செலவை 40

0: मैं नीलम मलकानिया कार्यक्रम संयोजक प्रमोद कुमार वत्स और कार्यक्रम प्रस्तुतकर्ता शाहनवाज खान के साथ पोस्ट बॉक्स नंबर 111 से अब आप सभी से लेती हूं अनुमति। नमस्कार।
1: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
2: இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:15. தொடர்வது இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் தரும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து வருகிறது. நேர்களே,

நேரம் 12:05. 13:00 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம். ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்க அடுத்த வாரிசு.

நேரம் 12:53 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில். இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதோ நேர்களே அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 12:14 39 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் நேர்களே. இது ரெட்ரோ நேரம். அற்புதமான பாடல்கள், இனிய இசையில் அமைந்த சுகமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசிய வாசுதேவன், உமாரமணன், படம் மல்லி வேட்டி மைனர்.

நேரம் 12:19 38 நொடியாகிறது. ரெட்ரோ நேரத்தில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாராமணன் குரல்களில் கும்பகர தங்கையா பட பாடல்.

நேரம் 12:24 38 புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் 1980s 1980களில் வந்து அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக வருகிறது நேயர்களே. மலேசிய வசுதேவன் சித்ரா குரல்களில் சின்னவர் படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டது இது ரெட்ரோ நேரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நம்மாழ்வார்

0: ஆம் நேர்களே, மனம் விரும்புதே தொலைபேசி ஒலி நிகழ்ச்சி. சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பேரிடர்கள் பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

0: மானாவாரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பேரிடர்கள் பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் நிறைவு நாளான இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய சவால்களை கண்டறிந்து அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பரவி வரும் தொற்று நோய்கள் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதனை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சிறு நிறுவனங்கள் இடையே தொழில்நுட்பம், நிதி, புதிய வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்த தகவல்களை பரிமாற பிரிக்ஸ் கூட்டமைப்பு இணையதளம் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுடன் பெலாரஸ், கியூபா, வியட்நாம் உள்ளிட்ட 10 பங்கு நாடுகளும் கலந்து கொண்டுள்ளன. நிலையாண்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பின் அடிப்படையில் உலகளாவிய ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற தலைப்பில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. அதற்கு பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி, கசகஸ்தான் அதிபர் திரு கஷ்யம், பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெர்டினாட் மார்கோஸ், எகிப்த் அதிபர் திரு அப்துல் ஃபத்தே அல் சிசி, தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா உள்ளிட்டோருடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தவுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஈரான் நிதியமைச்சர் திரு சையத் அலி மதானிசாதேவுடன் ஆலோசனை நடத்திய அவர், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் ஈரான் பங்கேற்றதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேசியதாக கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த உச்சிமாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் மூலம் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பல்வேறு நாடுகளுடன் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதுதில்லி பிரகடனத்திற்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்படும் என்று அறிவித்ததை வரவேற்றார். காசநோயை ஒழிக்க பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று கூறியதை அவர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஜதீந்திரநாத் தாஸின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஜதீந்திரநாத் தாஸ் இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் அவர் தொடர்ந்து சுதந்திரத்திற்காக போராடியதாக தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களை சிறையில் மனிதநேயமற்ற முறையில் தண்டிக்கப்பட்டதற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதை நினைவு கூர்ந்தார். அவரது தியாகம் இப்போதும் ஊக்கமளிப்பதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தின் மேதினிபூர் மாவட்டத்தில் ஜன்புத் கடலோர கிராமத்தில் ஏவுகணை சோதனை மையம் அமைக்க அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் பரிந்துரைக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒடிசாவின் சண்டிபூர் ஏவுகணை சோதனை மையம் ஆந்திராவில் அமைக்கப்படவுள்ள சோதனை மையத்திற்கு பின்னர் மூன்றாவது மையம் மேற்குவங்கத்தில் அமையப்போவதாக கூறியுள்ளார். இந்த திட்டம் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து மேற்குவங்கத்தின் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மானாவாரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற

0: மானாவாரி சாகுபடி மாநாட்டில் இது தொடர்பான தில்லி பிரகடனம் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மானாவாரி சாகுபடியை மாற்றியமைக்க தகவல்கள் பரிமாறுவது, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை இந்த பிரகடனத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் உரையாற்றிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் திரு எம் எல் ஜாட், மானாவாரி சாகுபடியின் மேம்பாட்டிற்காக அறிவியல் விஞ்ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சர்வதேச பயிர் ஆராய்ச்சி மையம் இக்ரிசாட் தலைமை இயக்குநர் ஹிமான்ஷு பதக் பேசுகையில், உணவு பாதுகாப்பிற்கு மானாவாரி சாகுபடியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மத்திய அரசு மை பாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் இப்போட்டிகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: அப்படிங்கிற குவிஸ் காம்படிஷன் வந்துட்டு மை பாரத் போர்ட்டல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஆகஸ்ட் 15ல இருந்துட்டு செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த குவிஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறவங்க செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு எஸ்ஏ காம்படிஷன் நடக்கும். இதுல செலக்ட் ஆகிறவங்க பிபிடி வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுல செலக்ட் ஆகிறவங்க ஸ்டேட் லெவல் போவாங்க. ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாடு கண்டிஜென்ட்டா வந்துட்டு நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் ஜனவரி 9ல இருந்துட்டு ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில நடக்குது. இதில் போயிட்டு அவங்களோட கலந்துக்கிட்டு 6 ட்ராக் இருக்குது. அந்த 6 ட்ராக்ல அவங்க ஐடியாஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி ஜெயிக்கிறவங்க வந்துட்டு பிரதமர் முன்னாட அவங்களோட ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் காணாமல் போன 5130 பேரை தேடும் பணியில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. 104 பேரின் சடலங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 13700 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 339 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரசுவா, நுவாகோட், தாதிங் மாவட்டங்களில் 3700 மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. இது தொடர்பாக வளைகுடா நாடுகளில் மண்டல மாநாட்டின் இறுதி முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி வளைகுடா பகுதிகளில் செல்வதற்கு ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள கடற்பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வளைகுடா கடற்பகுதியிலிருந்து கப்பல்கள் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள கடல் வழியாக வெளியில் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணை அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு திறக்கப்படவில்லை என்றும் ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே வளைகுடா பகுதியில் உள்ள நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நாளை ஓமனில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாச்சி தெரிவித்துள்ளார். தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவ்சாரி, வல்சாத், தாமன், தாத்ரா நாகர் ஹவேலி பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சூரத், பாவ்நகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அதி கனமழையும், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் பும்ரா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் இஷாராணி பருவா தாய்லாந்தின் சருண் ராக்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரிடர்கள் பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மானாவாரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் அறிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள்.
4: என் மகன் மத்வே எப்படி

தொழிற்சாலையிலே கொல்லப்பட்டான் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் நானே அவன் அவர்களுக்கு பின்னால் அனுப்பி வைப்பேன். நீயும் போ மத்வே. அது ஒன்றுதான் சரியான சத்திய மார்க்கம், நேர்மையான மார்க்கம் என்று நானே அவனிடம் சொல்வேன். அவனும் திடீரென பேச்சை நிறுத்தி அமைதியில் ஆழ்ந்தான். எல்லோருமே ஏதோ ஒரு புதிய பெரிய உணர்ச்சியால், அந்த உணர்ச்சியை பற்றிய பயத்திலிருந்து விடுபட்ட உணர்ச்சியின் பிடியில் அகப்பட்டு மௌன அமைதியில் ஆழ்ந்து போனார்கள். சிசோவ் தன் முஷ்டியை ஆட்டிக்கொண்டு மேலும் பேசத் தொடங்கினான். கிழவனான நான் பேசுகிறேன், உங்கள் அனைவருக்கும் என்னை தெரியும். 53 வருஷ காலமாக நான் இந்த பூமியில் வாழ்கிறேன். 39 வருஷமாக இந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்கிறேன். இன்றோ அவர்கள் என் மருமகனை மீண்டும் கைது செய்தார்கள். அவன் ஒரு நல்ல பையன், புத்திசாலி. அவனும் பாவலுக்கு பக்கமாக, கொடிக்கு பக்கமாக முன்னேறி சென்றான். அவன் கையை உதறினான். பின் குறுகி போய் தாயின் கரத்தை பற்றி பிடித்தவாறு பேசினான். இந்த பெண் பிள்ளை சொன்னதுதான் உண்மை. நமது குழந்தைகள் மானத்துடன் வாழ விரும்புகிறார்கள், அறிவோடு வாழ விரும்புகிறார்கள். ஆனால் நாம் தான் அவர்களை நிராதரவாய் நிர்கதியாய் விட்டுவிட்டோம். சரி, வீட்டுக்கு போ பெலகையா. நல்லவர்களே என்று அழுது சிவந்த கண்களால் சுற்றி பார்த்துவிட்டு அவள் சொன்னாள், நமது குழந்தைகளுக்கு வாழ்வு உண்டு, இந்த உலகம் அவர்களுக்கே. புறப்படு பெலகையா, இதோ உன் கம்பு என்று கூறிக்கொண்டே முறிந்து போன அந்த குடிக்கம்பை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் சிசோவ். அவர்கள் அவளை மரியாதையுடனும் துக்கத்துடனும் கவனித்தார்கள். அனுதாப குரல்களில் கசமுசப்பின் மத்தியில் அவள் அங்கிருந்து அகன்று சென்றாள். சிசோவ் அவளுக்காக கூட்டத்தினரை விலகு செய்து வழி உண்டாக்கினான். ஜனங்கள் ஒன்றுமே பேசாது வழிவிட்டு ஒதுங்கினர். ஏதோ ஒரு இனந்தெரியாத சக்தியினால் அவர்கள் இழுக்கப்பட்டு அவள் பின்னாலேயே சென்றார்கள். செல்லும்போது தனிந்த குரலில் ஏதேதோ வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டார்கள். அவளது வீட்டு வாசலை அடைந்ததும் அவள் அவர்கள் பக்கமாக திரும்பினாள். தன் கைத்தடியின் மீது சாய்ந்தவாறே தலை வணங்கினாள். நன்றி உணர்வு துணிக்கும் மெதுவான குரலில் சொன்னாள், உங்கள் அனைவருக்கும் நன்றி. அந்த புதிய எண்ணம் அவள் இதயம் பெற்றெடுத்ததாக தோன்றிய அந்த புதிய எண்ணம் மீண்டும் நினைவுக்கு வந்தது. எனவே அவள் சொன்னாள், கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதற்காக ஜனங்கள் தங்கள் உயிர்களை இழக்காதிருந்தால் கிறிஸ்துவே இருந்திருக்க மாட்டார். ஜனக்கூட்டம் வாய்ப்பேசாது அவளையே பார்த்தது. அவள் மீண்டும் ஜனக்கூட்டத்திற்கு தலை வணங்கிவிட்டு வீட்டுக்குள் சென்றாள். சிசோவ் தானும் தலை வணங்கியவாறு அவளை பின்தொடர்ந்தான். சிறிது நேரம் அந்த ஜனங்கள் அங்கேயே நின்றவாறு ஏதேதோ பேசிக்கொண்டார்கள். பிறகு அவர்களும் மெதுவாக செல்ல ஆரம்பித்தார்கள். அந்த நாளின் குறை பொழுதும் மங்கிய நினைவுகளாலும் தனது உடலையும் உள்ளத்தையும் பற்றியிருந்த களைப்பு மிகுதியாலுமே தாய்க்கு கழிந்தது. அவள் முன்னால் அந்த குட்டி அதிகாரியின் உருவம், பாவலின் தாமிர நிற முகம், புன்னகை பூக்கும் அந்திரேயின் கண்கள் எல்லாம் நிழலாடின. அவள் அறைக்குள்ளே அலைந்தாள். ஜன்னல் அருகே உட்கார்ந்தாள். தெருவை எட்டி பார்த்தாள். மீண்டும் எழுந்தாள். புருவத்தை மேலேற்றி வியந்தவாறு சிறு சப்தம் கேட்டாலும் விழிப்புற்று எங்கும் பார்த்தவாறு நடந்தாள். அல்லது எதையோ அர்த்தமற்று தேடுவது போல் பார்த்தாள். அவள் தண்ணீர் குடித்தாள். தண்ணீர் அவளது தாகத்தையும் தணிக்கவில்லை. அவளது நெஞ்சுக்குள் தவிக்கும் ஏக்கத்தையும் தணிக்கவில்லை. குமைந்து நின்ற துயரத்தையும் அணைக்கவில்லை. அன்றைய பொழுதே அவளுக்கு இருக்கூறாக தோன்றியது. அதன் முதற் பகுதிக்கு அர்த்தம் இருந்தது. இரண்டாம் பகுதியிலே அந்த அர்த்தமெல்லாம் வற்றி சுவரி வறண்டு போய்விட்டது. வேதனை தரும் சூன்ய உணர்ச்சி அவள் மனத்தில் மேலோங்கியது. அவள் தனக்குத்தானே ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டாள். இப்பொழுது என்ன? மரியா கோர்சனவா அவளை பார்க்க வந்தாள். அவள் தன் கரங்களை ஆட்டிக்கொண்டு சத்தமிட்டாள். அழுதாள். உணர்ச்சி பரவசமானாள். காலை தரையில் உதைத்தாள். ஏதேதோ வாய்க்கு வந்தபடி திட்டினாள். சபதம் கூறினாள். யோசனை சொன்னாள். எதுவுமே தாயை அசைக்கவில்லை. ஆஹா, ஜனங்கள் எல்லோரும் போராட கிளம்பிவிட்டார்கள். தொழிற்சாலை முழுவதுமே எழுச்சி பெற்றுவிட்டது. ஆமாம், தொழிற்சாலை முழுவதும் தான் என்று

0: மரியா கீச்சுக்குரல் கேட்டது. ஆமாம் என்று அமைதியோடு தலையை ஆட்டிக்கொண்டு சொன்னாள் தாய். ஆனால் அவளது கண்கள் கடந்த காலத்தை பாவலோடும் அந்திரேயோடும் மறைந்து போன சகலவற்றையும் நினைத்து நிலை குத்தி நின்றன. அவளால் அழ முடியவில்லை. அவளது இதயம் வற்றி மெலிந்து வறண்டு போயிற்று. அவளது உதடுகளும் வறண்டு போயின. அவளது வாயில் ஈரப்பசையே இல்லை. அவளது கரங்கள் நடுங்கின. முதுகெலும்பு குருத்துக்கள் குளிர் உணர்ச்சி குளிர்ந்து பரவியது. அன்று மாலை போலீஸ்காரர்கள் வந்தார்கள். அவள் அவர்களை வியப்பின்றி பயமின்றி சந்தித்தாள். அவர்கள் ஆரவாரமாக உள்ளே நுழைந்தார்கள். ஆத்ம திருப்தியும் ஆனந்தமும் கொண்டவர்களாக அவர்கள் தோன்றினார்கள். அந்த மஞ்சள் முக அதிகாரி தனது பல்லை இழித்து சிரித்து கொண்டே பேசினான்.
1: சௌக்கியமா, நான் இப்போது சந்திப்பது மூன்றாவது முறை இல்லையா?
0: அவள் பேசவில்லை. வெறுமனே தனது வறண்ட நாக்கை உதடுகளின் மீது ஒட்டினாள். அந்த அதிகாரி அவளுக்கு ஏதேதோ உபதேச வார்த்தைகளை சொன்னான். பேசுவதில் அவன் ஆனந்தம் காண்பதாக அவள் உணர்ந்தாள். ஆனால் அவனது பேச்சு அவளை பீதியுற செய்யவில்லை. அந்த வார்த்தைகள் அவளை பாதிக்கவே இல்லை. ஆனால் அவன்,
1: கடவுளுக்கும் ஜாருக்கும் உன் மகன் சரியான மரியாதை காட்டாது போனதற்கு, அதை நீ அவனுக்கு கற்றுக் கொடுக்காமல் போனதற்கு உன்னைதான் குற்றம் சொல்ல வேண்டும் அம்மா
0: என்று சொன்ன பிறகு மட்டும் அவள் கதவருகே தான் இருந்த இடத்தில் நின்றவாறே கம்மிய குரலில் பதில் சொன்னாள். எங்கள் குழந்தைகள்தான் எங்களுக்கு நீதிபதிகள். அவர்கள் அந்த கரடு முரடான மார்க்கத்தில் செல்லும்போது நாங்கள் அவர்களை புறக்கணித்ததற்காக எங்களை சரியானபடி அவர்கள் தண்டிப்பார்கள்.
1: என்ன என்று கத்தினான் அதிகாரி. உரக்க பேசு.
0: நான் எங்கள் குழந்தைகள்தான் எங்களுக்கு நீதிபதிகள் என்று சொன்னேன் என்று பெருமூச்சோடு சொன்னாள் தாய். அவன் ஏதேதோ கோபத்தோடும் விறுவிறுப்போடும் முணுமுணுத்து கொண்டான். ஆனால் அவனது வார்த்தைகள் அவளுக்கு கேட்கவில்லை. மரியா கோஷனவா அன்று நடந்த சோதனைக்கு ஒரு சாட்சியாக அழைத்து வரப்பட்டாள். அவள் தாய்க்கு அடுத்தாற்போல் நின்றாள். எனினும் அவள் தாயை பார்க்கவில்லை. எப்போதாவது அந்த அதிகாரி அவளிடம் ஒரு கேள்வியை கேட்டாள். உடனே அவள் தலையை தாழ்த்தி கொண்டு அந்த ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொன்னாள்.
1: எனக்கு தெரியாது ஏசம்மா, நான் ஒன்றும் தெரியாதவ. ஏதோ வியாபாரம் செய்து பிழைக்கிறேன். எதை பற்றியும் தெரியாத முட்டாள் ஜென்மம் நான். நாவை அடக்கு
0: என்று மீசையை திருக்கி கொண்டே உத்தரவிட்டான் அந்த அதிகாரி. மீண்டும் அவள் தலை வணங்கினாள். ஆனால் குனிந்து வணங்கும்போது அவள் தன் மூக்கை மட்டும் அவனுக்கு நேராக நிமிர்த்தி காட்டி,
1: இவனுக்கு வேணும்
0: என்று அவள் தாயிடம் மெதுவாக சொன்னாள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நேரம் ஒரு மணி. நேர்லினி கேட்டு ரசிக்க இருப்பது மகளிர் நேரம். அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு பிடித்த இனிமையான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413 என்கிற முன் இணைப்பு எண்ணுடன் 227-5240 மற்றொரு எண் 227-5250. இந்த எண்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

இது மகளிர் நேரம். சகோதரிகளே, நீங்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சற்று ஓய்வாக இருப்பீர்கள். இந்த நேரத்தில் ஒரு அருமையான பாடலை கேட்கலாம் என்ற ஆவலும் உங்களுக்கு இருக்கும். இந்த இனிய பாடலை கேட்டுவிட்டு மதிய உணவு கூட நீங்கள் அருந்தலாம் என்று கூட நீங்கள் இருக்கலாம். நிச்சயமாக உங்களுக்காக பாடல் கொடுப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். 2 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது மகளிர் நேரம். தொலைபேசி எண்கள் மீண்டும் உங்களுக்காக 0413 என்கிற முன் இணைப்பு எண்ணுடன், 2275240 மற்றொரு எண் 2275250. இந்த எண்களில் நீங்கள் தொடர்பில் வரலாம். இது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் ஒரு பாடல் முதலில் உங்களுக்காக வருகிறது நேர்களே.

0: மகளிர் நேரத்தில் நம்மோடு இணையக்கூடிய முதல் அன்பு சகோதரி, வணக்கங்க. யார் பேசுறீங்க?
1: நான் அடிக்கம் உங்களுக்கு
0: சொல்லுங்க. பவதாரணி, என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்?

0: நேரம் 1:10 23:00 நாம் மகளிர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். தொலைபேசி வழியாக மகளிர்கள் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சகோதரி இணைப்பில் வந்திருக்காங்க, அவங்களை யாரும் கேட்கலாம். சகோதரி வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் பண்ருட்டி திருவதிகையிலிருந்து சாந்தி ஸ்டேஷன் மூலம் பேசுறேன்.
0: ரொம்ப சந்தோஷம், நம்மளுடைய நீண்டகால நேயர் இல்லைங்களா?
1: என்ன
0: படிச்சிருக்கீங்க மேடம் நீங்க? காலேஜுக்கெல்லாம் சமம் இல்லையா? சகோதரி பாட்டு சொல்லுங்களேன், என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பாக பிரிவினை படம், பிள்ளையார் கோயில்.

0: விநாயகர் சதுர்த்திங்கிறதுக்காக இன்னைக்கு முன்கூட்டி கேக்குறீங்களா?
1: நாளைக்குதான் மகளிர் கிடையாதுல்ல.
0: ஆமா, சரிங்கம்மா, பாட்டு கொடுத்துடலாமா?
1: கொடுங்க. நன்றி.
0: நன்றிம்மா.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து

0: கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 1:16:50 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நிலை. இது மகளிர் நேரம். அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். ஓய்வு நேரமாக இருக்கிறது, மதிய உணவும் தயாராகி கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் உங்களுக்காக மீண்டும் தொலைபேசி எண்களை சொல்கிறேன். 0-4-1-3 என்கிற இந்த முன் இணைப்பு எண்ணை தொட்டு 2-2-7-5-2-4-0 மற்றொரு எண் 2-2-7-5-2-5-0 இந்த எண்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இது மகளிர் நேரம். எங்களை புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் உங்களுக்காக. இரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை கேட்கலாம். இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 ஆசிய கோப்பை T20 மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் நியூஸ் ஆனர் ஆப்பில் 11:10 வரை திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: நேரம் 1:23:24 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இது மகளிர் நேரம். சகோதரிகள் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அடுத்த சகோதரி வந்திருக்காங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க? வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர்லேருந்து ரஞ்சினி பேசுறேன்.
0: ரஞ்சினி வணக்கம். என்ன படத்துலேருந்து பாட்டு வேணும் உங்களுக்கு? அதாவது உதவி செய்யணும், அதான் தாய்க்கு அடுத்து இவங்க வந்துட்டு நர்ஸ் தான் செவிலி தாய்னு சொல்லுவாங்க, சரியா?
1: ஆமா சார்.
0: சரிம்மா, உங்களுக்காக பாடல் கொடுக்கலாம். நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
0: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:30.
4: எங்க இருக்க?
5: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேஒய்சியும் அப்டேட் பண்ணனும்.
4: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேஒய்சில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
6: மத்த சேஞ்சஸ்க்கு
4: வீட்டுல இருந்தே வீடியோ கேஒய்சி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேஒய்சியை புதுப்பிக்கணும்.
6: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
7: கேஒய்சி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
3: இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. நேரம் 1:30:40 ஆகிறது. இது மகளிர் நேரம். சகோதரிகள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 மாலை நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள், இரவு 7:02 to 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, முதலில் நகர்ப்புற கோழி வளர்ப்பும் அதிக வருமானம் ஈட்டுதலும் குறித்த

விழுப்புரம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அடுத்து நகர்ப்புறங்களில் இயற்கை வேளாண்மையும் அதனை சந்தைப்படுத்துதலும் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் டிவி புத்தூர் உழவர் கே சுரேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8 மணி முதல் 11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறக்கூடிய 2026 ஆசிய கோப்பை T20 மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறும் இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாக நேரங்களில் 11:10 வரை நியூசான் அரப்பில் திரையிசை கேட்கலாம். 11:45 FM 90.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 7 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேரம் 1:32:30 இது மகளிர் நேரம்.

0: நேரம் 1:35 54 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. மகளிர் நேரத்தில் ஒரு சகோதரி இணைப்பில் வந்துட்டாங்க, அவங்கள சந்திக்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சகோதரி. யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரத்துல இருந்து மேட்டுப்பாளையம் ஐஸ்வர்யா சார்.
0: மேட்டுப்பாளையம் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: உங்களுக்கு நலமா இருக்கேன். உங்களுக்கு மதிய வணக்கம்.

0: மதியானம் கம் சார்.
1: ஆ, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சகோதரி நீங்க?
0: ஒரு பள்ளியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்
1: ரொம்ப
0: சார்.
1: சந்தோஷம். ஆ, வருங்கால எதிர்கால ஒரு நல்ல தூண்களை, திறமையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இல்லையா?
0: ஆமாங்க சார்.
1: சகோதரி, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு சொல்லுங்களேன்.
0: சாமுராய் படத்துல இருந்து மூங்கில் காடுகளே அந்த பாடல்
1: ஓஹோ,
0: போடுங்க
1: ஒரு
0: சார்.
1: அருமையான பாடல் கொடுக்கலாம். இந்த பாடலை விரும்புறதுக்கு எதுவும் சிறப்பான காரணம் வச்சிருக்கீங்களா, இருக்குங்களா உங்கள்கிட்ட? இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை.
0: இந்த பாடல்ல இயற்கையை வர்ணிச்சு நல்லா பாடியிருப்பாங்க சார், அதனால
1: பரவாயில்லையே
0: பிடிக்கும்.
1: பரவாயில்லையே, இயற்கையை ரசிக்கிறீங்க, இயற்கையை பற்றி இந்த பாடலில் சொல்லியிருக்கு, அதனால அந்த பாட்டை கேட்குறீங்க, அப்படி தானே?
0: ஆமாங்க சார்.
1: ஓகே,
0: ஆமாங்க சார்.
1: இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி சகோதரி. உங்களுக்காக பாடல் வருது. நன்றி.
0: நன்றிங்க சார்.

0: ஒரு அற்புதமான பாடலை கேட்டார்கள் சகோதரி. மேட்டுப்பாளையம், விழுப்புரம் மேட்டுப்பாளையம் மைசூரியா, நல்ல ஒரு சூப்பரான பாட்டை கேட்டு ரசித்தாங்க. உங்களுக்கும் பிடித்தமான பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் வாருங்கள். நேரம் 1:43 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மேல வரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது மகளிர் நேரம், தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. மகளிர் நேரத்தில் ஒரு பாடல் உங்களுக்காக.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
2: லவ் லவ் லவ்

0: வரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: இன்றைய சங்கீத சாரலில் பூஷணி கல்யாணராமன் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம்.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: இன்று மாலை 6:20 மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் கேட்க காத்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். இது மகளிர் நேரம் நேர்களே. இப்போது நேரம் 1:50, 8:00. நேர்களை 2:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களாக என்றும் இனியவை பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 2:40 தாளத்தரங்கம் நிகழ்ச்சி இருக்குதுங்க. கங்கை கொண்ட சோழபுரம் எஸ் முரளி தவிழில் வழங்கியிருப்பது ஆதி தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:00 செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 3:00 செய்தி அறிக்கை இருக்கிறது. 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், பூஷணி கல்யாணராமன் அவருடைய பாட்டு, 4:00 அழியாத கோலங்கள் நாடகம் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாக இருக்கிறது. இது உங்கள் நினைவிற்காக. இது மகளிர் நேரம், மகளிர் நேரத்தில் ஒரு பாடல்.

தின்னா திருக்கிட்டத்தர் தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்டத்தர் தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்திருக்கிட்டத்தர் தின் தின்னா நாக்கு தின்திருக்கிட்டு தின்னா தின்னா தின்திருக்கிட்டத்தர் தின் தின்னா நாக்கு தின்திரு

நேரம் 2:20 35 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது என்றும் இனியவை காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்களின் அணிவகுப்பில் அடுத்து அணிவகுக்க வருகிறது நேற்று இன்று நாளை படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக SP பாலசுப்ரமணியம்.

நேரம் 2:24. 18 நொடி ஆகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது என்றும் இனியவை காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்களாக அணிவகுப்பாக அற்புதமான பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. 2:24:34 அடுத்த பாடல் மீனவ நண்பன் படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

நேரம் 2:28, 12 நொடியாகிறது. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. என்றும் இனியவையில் அற்புதமான காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களாக, சிறப்பான பாடல்களாக, அருமையான பாடல்களாக உங்களுக்காக இதோ ஒளிவிழா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்த பாடல் கை கொடுத்த தெய்வம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது என்றும் இனியவை. இனி தொடர்வது தாளத்தரங்கம்.
1: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ஆதித்தாளம். தாளத்தை தவிலில் வழங்க இருப்பவர் கங்கை கொண்ட சோழபுரம் எஸ் முரளி அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். நிகழ்ச்சியில் இடம்பெற்றது ஆதி தாளம். தாளத்தை தவிலில் வாசித்தவர் கங்கை கொண்ட சோழபுரம் எஸ் முரளி அவர்கள்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

நேரம் 2:55 20 நொடி. ஆகாஷவாணி. இனி வானிலை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் புலியூரில் 10 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் காட்டு மலையனூரில் 8 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 7 சென்டிமீட்டரும் பதிவாகியிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு செஞ்சி, வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் நெம்மூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவானூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வட புதுப்பட்டு நாட்டாம்பள்ளி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு, மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி பெரம்பலூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அமுண்டி, விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை நீலகிரி மாவட்டம் கெத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தண்டாரம்பேட்டை போலூர் கலசபாக்கம், மதுரை மாவட்டம் பெரையூர் ஏழுமலை, சேலம் மாவட்டம் ஆனைமடவு அணை கெங்கவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தா

ஆண்டப்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் வலத்தி, நீலகிரி மாவட்டம் கோடநாடு, வேலூர் மாவட்டம் பொன்னையணி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருச்சி மாவட்டம் மருங்கபுரி, விழுப்புரம் மாவட்டம் கெதர், மணம்பூண்டி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் கோத்தகிரி, வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருப்பத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, தேன்கனிக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, ராணிப்பேட்டை, மதுரை மாவட்டம் தல்லாக்குளத்தில் 2 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி, சிறுகுடி, துறையூர், புதுச்சேரி, திருக்கானூர், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், கரூர் மாவட்டம் பஞ்சம்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, வைகை அணை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சங்கராபுரம், வெங்கூர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, மதுரை விமான நிலையம், வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், திருவண்ணாமலை மாவட்டம் சேர்பட், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 40.5 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாகியிருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் மாவட்ட விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட 5.1 டிகிரி செல்சியஸ் அதற்கும் அதிகமாக பதிவாகியிருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக பதிவாகியிருந்தது. தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேரம் 3:16 15 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. பன்மொழி பாடல்கள் வரிசையில் மற்றும் ஒரு ஹிந்தி பாடல், உதித் நாராயணன் குழுவினர்

நேரம் 3:21. 30 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. பன்மொழி பாடல்கள் வரிசையில் அடுத்து மலையாள பாடல் ஒன்று, புஷ்பகா விமனம் படப்பாடல்.

0: சோப்பு சப்போட்ட ரசம் வயசே பத்தாயி ரசம் நவ்வே நாரிஞ்ச ரசம் நீட்டுகாடு நிம்ம ரசம்.
1: நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது பன்மொழி பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30. நேர்களை இனி கேட்கலாம் சங்கீத சாரல். முதலில் விளம்பரம்.
2: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
3: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
2: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
3: எச்சரிக்கையாக இருங்க.
1: நேர்களே, இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பூஷணி கல்யாணராமன் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம். முதலில் சபாபதிக்கு என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆபோகி ராகம் ரூபக தாளம்.

நேரம் 3:37 40 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பூஷணி கல்யாணராமன் அவர்களுடைய பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி ஆடும் சிதம்பரமோ என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் பெகக் ராகம் ஆதி தாளம்.

நேரம் 3:44 18 நொடி. இனி ஈசனே என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை சக்கரவாகராகம் ரூபக தாளம்.

நிறைவாக இன்னமும் என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடல் கீரவாணி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

0: 5:30 புதுச்சேரி கலிதிர்தான்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் அழியாத செல்வம் நாடகம் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி அழியாத செல்வம் நாடகம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடிப்பு KRS குமார், ஆர் நடனசபாபதி, SPS போத்திலிங்கம், ஜி உதயகுமார், எஸ் ஹேமலதா, எஸ் விஜயசாலினி ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். அழியாத செல்வம் நாடகம்

0: சிவ சிவ, ஒரு வருஷத்துக்கு பிறகு மனசுக்கு நிறைவான அறுவடையை இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சோனியா.
1: சரியா சொல்லியிருக்க சிவராமா.
0: அடடா அண்ணி, மறந்தே போயிட்டேன்.
1: என்ன என்ன மறந்துட்ட சிவராமா? சிவராமா என்ன பண்ணுறப்பா?
0: இதோ இந்த நாக்காளியில் உட்காந்துட்டு அழகான வேப்பமர மருத்துவ காற்றை அனுபவிங்க அண்ணி.
1: ஏன் சிவராமா, நான் உட்காரத்துக்கு நீ தான் நாற்காலி எடுத்து போடணுமா? இதை நம்ம வேலைக்காரங்க செய்ய மாட்டாங்களா?
0: அண்ணி, நீங்கள் எனக்கு அண்ணி மட்டும் இல்லை, தாய் ஸ்தானத்தில் இருந்து என்னை பராமரிக்கிறீங்க. இதை கூடவா நான் உங்களுக்கு செய்யக்கூடாது?
1: செய்ப்பா. ஆனால் ஒரே அம்மா அப்பாவுக்கு நீயும் உங்கள் அண்ணன். அதான்ப்பா, என் புருஷன் மதுமகனும் பிள்ளைங்களாக பிறந்தாலும் கூட உன்னோட குணமும் உங்கள் அண்ணனோட குணமும் வேற வேற தான்ப்பா.
0: அதான் தினமும் பார்க்குறீங்களா அண்ணி? இதை வேற சொல்லியா தெரிஞ்சுக்கணும்.
1: சிவராமா, நான் சொல்ல வந்தது, நீ என்னோட வயிற்றில் எனக்கு மகனாக பிறக்க வேண்டியவன். ஆனால் கடவுள்
0: அடடா அண்ணி.

0: சரிங்களா, ஏற்கனவே உங்கள் ஹார்ட்டில் ஸ்டெண்ட் வச்சுருக்கு, பக்குவமாக கவனமாக இருக்கணும்னு தானே உங்கள்கிட்ட அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டு வர்றேன்.
1: உண்மைதான்ப்பா, ஆனால் இது தேவையில்லாத அழுகை இல்லைப்பா, ஆனந்த கண்ணீர். சிவராமா, என்ன உன் தாயாக நினச்சிதான்ப்பா கவனம் எடுத்துக்கிற, அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இதனால் என்னோட ஹார்ட் பாதிக்கவே பாதிக்காது. நீ கவலைப்படாதப்பா, கவலைப்படாத.
0: சரி அண்ணி, அதோ பாருங்க அறுவடை கட்டுகளை எல்லாம் சுமந்து வந்துகிட்டு இருக்காங்க.
1: வரட்டும் வரட்டும், எல்லாத்தையும் அதோ அந்த கோடவுன் பக்கமாக போட சொல்லுப்பா.
0: ஆ, எல்லாத்தையுமா அந்த கோடவுன் பக்கமாக போடுங்கம்மா, அப்புறம் பிரித்து எடுத்துக்கலாம்.
2: சரிங்கய்யா.
1: சிவராமா, இந்த அறுவடை கணக்கு எப்படின்னு சொல்லுப்பா.
0: தோராய கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் கேழ்வரகு பயிரிட்டா அறுவடையில் 10 மூட்டை கிடைக்கும். அதே ஒரு ஏக்கர் நிலத்தில் கம்பு பயிரிட்டா அறுவடையில் 10 மூட்டை கிடைக்கும். ஆனால் ஒரு ஏக்கர் நிலத்தில் சாமை தேனை இதெல்லாம் பயிரிட்டோம்னா அறுவடையில் 5 மூட்டைகள் தான் கிடைக்கும்.
1: அப்படியா சொல்கிற?
0: ஆமாம் அண்ணி. ஆனால் ஒரு ஏக்கர் நிலத்தில் வரகு பயிரிட்டோம்னா அறுவடையில் 7 மூட்டை தான் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு தோராய கணக்கு தான்.
1: ஓ, அது சரி.
0: இப்போ நமக்கு 15 ஏக்கர் நிலம் இருக்குது இல்லை, தோராயமாக கணக்கு போட்டு பாருங்க நீ.
1: சிவராமா, அதோ பாருப்பா, உங்கள் அண்ணனும் சம்யுதா பாப்பாவும் வராங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா அண்ணி? ஆமாம், அண்ணனோட கார் தான் வருது.

0: சித்ரா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு இது பிடிக்கல.
1: அண்ணா உட்காருங்க. அண்ணா
0: நான் உட்காரதுக்கு வரலடா.
1: சுமித்தா நல்லா இருக்கேடா செல்லம்.
2: நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்டா செல்லம். சரிம்மா, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா?
2: இந்த இயற்கை அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. இப்போ கூட பாருங்களேன், அப்பா என்னைய அழைச்சிட்டு வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அம்மாவையும் சித்தப்பாவையும் உடனே பார்க்கணும்னு நான் தான் சித்தப்பா உறுதியாக சொன்னேன். அதனால தான் என்னைய இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க.
1: அப்படியா, நல்லதும்மா, ரொம்ப சந்தோஷம்.
2: இந்த மாதவன் மாமா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்பா கூடவே சேர்ந்துட்டாங்கன்னா பாருங்களேன்.
0: சமிதா வாயை மூடு, அதிகம் பேசாத.
2: இப்படியே தான்ப்பா அடிக்கடி வாயை மூடுறீங்க.
0: சரி சரி, இப்போ அமைதியாரு. சித்ரா, எனக்கு கம்பெனி ஷேரில் 10% அதிகமாக லாபம் கிடச்சிருக்கு. அதனால் சிவராமன் இனிமேல் இது மாதிரி சிறுதானிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அவனை ஏன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண சொல்லு.
3: என்னங்க என்ன இது திடீர்னு இப்படி சொல்கிறீங்க?
0: இப்படித்தான், சே விவசாயம் பண்ணுறானா விவசாயம். இந்த மாதிரி வயக்காட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல எனக்கு. பேசாமல் இந்த 15 ஏக்கர் நிலத்தையும் யாருக்காவது வித்துற வேண்டியதானே.
2: அப்பா என்னப்பா இது, சித்தப்பாவோட சிறுதானிய பிசினஸை கேவலப்படுத்துறீங்களா?
0: அட உன்னை வாய முடித்தானே சொன்னேன் சமிக்தா.
3: ஏங்க, விவசாயத்தை மட்டமாக பேசுறதும் நம்மளை பெத்த அம்மாவை மட்டமாக பேசுறதும் ஒன்று தாங்க, இது தர்மம் இல்லைங்க.
0: அட வாருடா, என்கிட்ட தர்மத்தை பற்றி பேசுறியா நீ? மாதவா
4: சொல்லு. மது
0: சொல்ல வேண்டியதை இப்போ சொல்கிறேன்.
4: சொல்கிறேன்ப்பா சொல்கிறேன். அண்ணி, மது அண்ணன் மனசு வச்சா உடனே அவரால் எதை வேணாலும் வாங்க முடியும். அந்த அளவுக்கு அண்ணனுக்கு பணமும் இருக்குது, செல்வாக்கும் இருக்குது. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு இந்த விவசாயம் சிறுதானிய பிசினஸ் எல்லாம் ஒத்தே வராது. அதனால் நம்மோட விவசாய நிலத்தை சேல்ஸ் பண்ணுறதுக்கு மதுமோகன் அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு.
3: இது ரொம்ப கொடுமை மாதவா.
0: சித்ரா எழுந்துரு.
3: என்ன அநியாயம் பண்ணுறீங்க?
1: அண்ணி அமைதியாக இருங்க.

0: நான் வந்த உடனே எல்லாரும் கை தட்டுறீங்களே, காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா நண்பர்களே?
1: சார், பொதுநல சாதனையாளர் விருதுக்கு அரசாங்கம் உங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. டிவியில் இந்த நியூஸை பார்த்தோம், உடனே நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் சார்.
0: ஓ அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொழில் முனைவோர் திட்டம் பற்றிய விளக்கம் சொல்கிறதுக்காகத்தான் உங்கள் எல்லாரையும் இந்த பயிற்சி கூடத்துக்கு வர வச்சுருக்கேன்.

0: நல்லது சார். ஆனா நீங்க விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உரிமையோட ஒன்னு கேட்கலாமா?
1: ஓ, தாராளமா கேளுங்கம்மா.
0: சார், நீங்க இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா?
1: சொல்றேம்மா. இன்னைக்கு சமூக மனங்களில் அதிகமான அழுக்கு பெருகி போச்சுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுத்தப்படுத்த முயற்சிக்கலாமேன்னு தான் நினச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த தூய்மை பணியை செய்கிறப்போ ஏராளமான தடைகள் ஏற்படும். அதனால தான் கல்யாணமே செஞ்சிக்காமல் என்னோட பொழப்புக்கு சிறுதானிய தொழில் செஞ்சுக்கிட்டும் தேசத்தின் வளர்ச்சிக்காக சமூகத்துக்கு நன்மையும் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
2: சாருக்கு எவ்வளோ பெரிய மனசு. எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்கப்பா.
0: சார் மாதிரி மனசு பல பேருக்கு இருந்தா நாடு நல்லா இருக்கும்ல.
1: நண்பர்களே, எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. சுயதொழில் தொடங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராமத்து மற்ற நகர்ப்புற மக்களை புதிய தொழில் தொடங்க ஊக்குவிக்கிறதுக்கும் அவங்களோட பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கும் அவங்க குடும்பத்தையும் பாரத தேசத்தையும் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வரவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம்.

0: கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த தூய்மை பணியை செய்கிறப்போ ஏராளமான தடைகள் ஏற்படும். அதனால தான் கல்யாணமே செஞ்சிக்காமல் என்னோடய பொழப்புக்கு சிறுதானிய தொழில் செஞ்சுக்கிட்டும் தேசத்தின் வளர்ச்சிக்காக சமூகத்துக்கு நன்மையும் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
1: சாருக்கு எவ்வளோ பெரிய மனசு, எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்கப்பா.
2: சார் மாதிரி மனசு பல பேருக்கு இருந்தா நாடு நல்லா இருக்கும்ல.
0: நண்பர்களே, எல்லாரும் நான் சொல்றதை கவனமா கேளுங்க. சுயதொழில் தொடங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராமத்து மற்ற நகர்ப்புற மக்களை புதிய தொழில் தொடங்க ஊக்குவிக்கிறதுக்கும் அவங்களோட பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கும் அவங்க குடும்பத்தையும் பாரத தேசத்தையும் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வரவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம்.
1: யாடாங்க கண்டவங்களை கூட்டி வச்சு கிளாஸ் நடத்துறது?
2: சார் மாதவனோட குரல் மாதிரியே கேட்குது.
3: அட ஆமா சார், உங்க அண்ணன் மதுமோகனும் மாதவன் கூடவே வராரு.
0: அவங்க வரட்டும், நீங்க நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. அதாவது அரசின் மானிய தொகையாக.
4: சிவராமன்
0: அண்ணா வாங்கண்ணா.
4: இந்த அண்ணன் ஒண்ணெல்லாம் இருக்கட்டும், ஊர் மக்களெல்லாம் கூட்டி வந்து அவங்க மனசை பிரெயின் வாஷ் பண்ணுறிய. சே, நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தினாலையும் பெரிய போஸ்டிங்கில் இருக்க என்னோட பிரிஸ்டீஜ் தான் டேமேஜ் ஆகுதுறான். அசிங்கமாக இருக்கு. டே மாதவா
1: சொல்லுப்பா. மது
4: ஆ ஆகட்டும்.
1: ஓகே மது, எல்லோரும் வெளியே போங்க. ஆ சீக்கிரம்.
3: என்ன அநியாயம் பண்ணுறாங்க?
2: நல்லதுக்கே காலம் இல்லையா?
3: காலம் உண்டுமா, பகவான் ஒரு நாள் தண்டிப்பாரு.
1: அட இன்னும் நீங்கள் போகலையா?
3: என்ன இது, எதுக்காக இப்படி பெஞ்சை எல்லாம் போட்டு புரட்டி போடுறான்?
1: வாங்கப்பா சீக்கிரம்,
3: வாங்கப்பா சீக்கிரமா போயிடலாம்.
2: கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம், வாங்க வாங்க.
3: கலவரம் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்காங்க போல இருக்க.
2: ஆமாம் ஆமாம், சீக்கிரம் வாங்க.

0: அண்ணி சாப்பிட்டீங்களா?
1: வா சிவராமா, நான் சாப்பிட்டேன்ப்பா, உனக்கு சாப்பாடு வைக்கட்டுமா?
0: அண்ணி நீங்கள் தான் குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டாகணும். டாக்டர் சொன்னது ஞாபகத்தில் இருக்குது இல்லை? சமீதா வரட்டும், அவளோட சேர்ந்து சாப்பிட்றேன்.
1: சரிப்பா, ஆனால் மனசு தாங்கலப்பா.
0: அண்ணி உங்கள் மனசு சந்தோஷமாக உறுதியாக வச்சுக்கணுன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் மனசு தாங்கலை மனசு தாங்கலை அப்படின்னு ரொம்ப மனசை உடைஞ்சு போகிறீங்களே.
1: சிவராமா, பயிற்சி கூடத்தில் உங்கள் அண்ணனும் மாதவனும் நடந்துக்கிட்டதை கேள்விப்பட்டேன்ப்பா.
0: அண்ணி அதை பற்றியெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. வாழ்க்கைனா இப்படியெல்லாம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதிலெல்லாம் நான் பற்று வைக்கிறதே இல்லை. இதையெல்லாம் கண்டுக்காதீங்க அண்ணி.
1: என்னப்பா உன் மனசு, எல்லாத்துக்குமே பொறுமையாக இருக்கிற, என்ன ஒரு பக்குவம். நீ ஒரு அதிசய பிறவிதான்ப்பா.
2: ஹாய் சித்தப்பா, இந்தாங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
0: ஆஹா வீணை, ரொம்ப அழகாக இருக்கு செல்லம், நல்லா இருமா, நீ நல்லா இருக்கணும் செல்லம்.
2: சித்தப்பா, நீங்கள் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து கட்டுரை போட்டிக்காக எழுதினேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அதுக்கு தான் சித்தப்பா இந்த குட்டி வீணையை கிஃப்டாக கொடுத்தாங்க.
0: வெரி குட் செல்லம், வெரி குட்.
2: தேங்க்யூ சித்தப்பா.
0: சமிக்தா, இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன்.
2: என்ன விஷயம் சித்தப்பா?
0: சம்யுக்தாங்கிற உன் பேருக்கான விளக்கம் என்னன்னு உனக்கு தெரியுமாம்மா?
2: யாருமே சொல்லி கொடுக்கல சித்தப்பா, நீங்களாவது இப்போ சொல்லுங்களே.
0: சொல்கிறம்மா. இது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் கூட ஒன்றுபட்ட முழுமையான எல்லாரையும் அன்பினால் சேர்த்து வைக்கிற அறிவு மிகுந்த யோகத்து சிறந்த இப்படியெல்லாம் அர்த்தம் பொருந்திய வார்த்தைகள் தான் இந்த சம்யுக்தா என்கிறது. இப்போ புரியுதாடா செல்லம்?
2: புரியறது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு சித்தப்பா.
0: ரொம்ப சந்தோஷம்டா. சுருக்கமாக சொல்கிறதுன்னா சம்யுக்தாங்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற சக்தி உள்ளவள் அப்படின்னு அர்த்தம்டா.
2: ஓ அப்படியா?
0: ஆமாம். இப்போது உன்னோட பேரோட விளக்கம் புரிஞ்சுதா செல்லம்?
2: புரிஞ்சுது சித்தப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
0: சரிம்மா சம்யுக்தா, இந்தா குட்டி வினிய அம்மாட்ட கொடுமா.
2: சரி சித்தப்பா. அம்மா வாங்கிக்கோங்க.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமிக்தா. இது போல நீ எல்லாத்துலயும் வளர்ந்து வரணும் செல்லக்குட்டி.
0: ஏமா சமிக்தா, வருங்காலத்துல நீயும் கூட உலகமே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளரா வரணும்மா.
2: அப்படியே ஆயிடுவேன் சித்தப்பா.
0: வெரி குட் செல்லம், வெரி குட். உலக வாழ்க்கையில மட்டும் மூழ்கி கிடக்கிறவங்க எல்லாரும் எழுத்தாளர்களை பார்த்து

0: இங்கே எல்லாரும் பழைக்க தெரியாத கோழை அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த சமயத்தில் தான் பிரெஞ்சு தேசத்தின் வரலாற்றை புரட்டி போட்டு புரட்சி செஞ்சு சாதனை படித்த ஒரு மாபெரும் புத்தகத்தை உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுதினார், மா எழுதினார்.
1: அப்படியா? அவரோட பேர் என்ன சித்தப்பா?
0: எழுத்தாளர் வால்டர்.
1: ஓ, நானும் ஒரு இந்திய வால்டராக வருவேன் சித்தப்பா.
0: வெரி குட் செல்லம். ஆனால் ஒன்று, தன்னோட உயிருக்கு கொலை மிரட்டலே வந்தாலும் கூட அதர்மத்தை எழுதக்கூடாது, ஸ்டெடியாக போல்டாக இருக்கணும். அப்போ தான் உண்மைகளை சமூக நன்மைக்காக துணிச்சலாக எழுத முடியும். கம்பீரமாக எழுந்து தர்மத்தை மட்டும்தான் எழுதணும். இதையெல்லாம் இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பார்.
1: ஓகே சித்தப்பா, அது சரி. அம்மாவுக்கு இதயத்தில் ஸ்டென்ட் வச்சிருக்குல்ல?
0: ஆமாம், வச்சிருக்கு.
1: அம்மாவோட சேஃப்டிக்காக நீங்கள் சொல்கிறதையெல்லாம் அம்மா ஃபாலோ பண்ணுறாங்களா?
0: ஃபாலோ பண்ணுறாங்கடா செல்லம். ஆனால் இதயம் சமநிலையில் இருக்கிறதுக்கு மேற்கொண்டு சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும்.
1: சொல்லுங்க சித்தப்பா.
0: அம்மாவும் மகளும் சேர்ந்து கவனமாக கேளுங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி கிடையாது, மகிழ்ச்சியோடு வாழறது தான் வெற்றி. இந்த மகிழ்ச்சிங்கிறது நாம் மற்றவங்களுக்கு கொடுப்பதில் தான் இருக்குது. அப்படி மகிழ்ச்சி வளரணும்னா மனசு அமைதியாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னா தன்னை அறிந்த நிலைக்கு மனசு வரணும். அப்படி வர்றதுக்கு தவம் செய்யணும். உங்ககிட்ட கூட தவம் செய்யறதுக்கு சொல்லியிருக்கேனே சமீக்தா.
1: ஆமாம் ஆமாம், சொன்னீங்க சித்தப்பா.
0: ரெண்டாவது விஷயம் எப்படின்னா, மனித உடம்பில் விலைமதிக்க முடியாத என்டார்ஃபின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. நாம் மகிழ்ச்சியோடு சிரிக்கிறப்ப இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. இந்த மகிழ்ச்சியானது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பில் கரைஞ்சி போய் உயிரை காப்பாற்றுற பொருளாக மாறிடுது. ஆனால் இதுக்கு மாறான எதிர்மறை எண்ணங்களோடு நாம் செயல்பட்டோம்னா நம்ம உடம்பில் அட்ரீனல் என்கிற ஹார்மோன் சுரந்துடும்.
1: அப்படியா? அது என்னெல்லாம் செய்யும் சித்தப்பா?
0: ரத்த குழாயில் கொழுப்பை படிய வச்சிடும். ஏமாற்றம், தோல்வி, பயம், கவலை, பொறாமை, வஞ்சகம், மன அழுத்தம், இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களுக்கே அடிமையாகி நாம் வளர்ந்தோம்னா நம்மளோட ரத்த குழாயின் மெல்லிய இழைகள்லாம் டேமேஜ் ஆகிடுமா. அதனால் இந்த மெல்லிய இழைகளை சுமுத்தா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. குறிப்பாக ஸ்டண்ட் வச்சுக்கிற உங்கள் அம்மா இதை புரிஞ்சுக்கணும்.
1: அம்மா, சித்தப்பா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா?
2: புரிஞ்சுக்கிட்டேம்மா.
3: சிவாய நமக. எல்லாரும் சுபிட்சமா இருக்கீங்களா?
0: சுவாமிஜி வாங்க.
1: வணக்கம் சுவாமிஜி.
3: இருக்கட்டும் இருக்கட்டும்,
2: வாங்க வாங்க, உட்காருங்க சுவாமிஜி.
3: உட்காருமா சிவராமா. உங்க அப்பா அம்மா இருக்கிறப்போ அடிக்கடி இந்த இல்லத்துக்கு நாங்க வருவோம். சித்ரா, உன்னோட மனசும் உடம்பும் எப்படிமா இருக்கு?
2: உங்களோட அனுகிரகத்தில் நல்லா இருக்கு சுவாமிஜி.
3: சித்ரா, எங்களோட அனுகிரகத்தை விட உன்னோட முயற்சிக்கு தாம்மா முதலிடம் கொடுக்கணும். அதுதான் அனுகிரகத்துக்கே வழிவகுத்து கொடுக்கும். சித்ரா, உன்னோட பொண்ணு இருக்காளே சம்யுக்தா, அவ ரொம்ப அறிவார்ந்த பொண்ணும்மா, ரொம்ப தெய்வீக குணம் உள்ளவோ. அவ விருப்பப்படியே உயர்ந்த நிலையில் அவளை நீ வளர்க்கணும்.
2: சரிங்க சுவாமிஜி, அப்படியே செய்கிறோம்.
3: சம்யுக்தா பாப்பா, நீ நல்லா இருக்கணும்மா.
1: சந்தோஷம் சுவாமிஜி.
3: சித்ரா, புரிஞ்சுக்கிட்டியாம்மா?
2: புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமிஜி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சுவாமிஜி, என்ன சாப்பிட்றீங்க?
1: அம்மா அப்பா வந்துட்டாங்க.
3: சிவாய நமக.
4: சுவாமிஜி எப்படி இருக்கீங்க?
3: சிவன் அருளால் நல்லா இருக்கோம்ப்பா. இன்னிலேந்து கொஞ்ச நாள் உனக்கு நல்ல நேரம். நீ மேற்கொள்ளும் முயற்சி எல்லாம் வெற்றி தான்.
4: அப்படியா சுவாமிஜி?
3: மோகன், உன்னோட நல்ல நேரத்தை தக்க வச்சுக்கிட்டு அதை தொடர்றது உன் கையில் தான் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டியா?
4: நீங்கள் சொல்லிட்டீங்கள, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் சுவாமிஜி.
3: சிவாய நம.
4: மாதவா, அந்த ப்ராப்பர்ட்டியை உடனே விலை பேசிடுவோம். மற்றவன் கைக்கு போகவே கூடாது. இப்போ எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு,

0: அப்போ நான் வைக்கிற சட்டமும் செல்லுபடியாகும் தானே?
1: மோகன், மோகன், என்னப்பா இதெல்லாம், ஏன் இப்படி பண்ற?
0: இதெல்லாம் சிவராமனுக்கு தேவையில்லாத ஃபைல்கள் சுவாமிஜி.
1: சரி சரி அண்ணா, ஏன் இப்படி பண்றீங்க?
2: எங்க என்னங்க இது அநியாயம்?
1: அண்ணி நீங்க அமைதியா இருங்க.
0: சுவாமிஜி, இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யறான், இவனால் எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்குது. இனிமே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கண்டவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து பொதுநல சேவை செய்யறானா? இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வேற எங்கேயாவது வைக்க சொல்லுங்க சாமிஜி.
1: அப்படியா?
0: முக்கியமான ஒரு வேலையை சக்சஸ் பண்ண போறேன், போயிட்டு உடனே வந்துடுவேன். டே மாதவா, சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு.
1: இதோ

0: சுவாமிஜி, இதோட அர்த்தம் என்ன?
1: சொல்றேம்மா, சொல்றேன். வெளியுலக சூழல்கள் மனிதனை கலக்கத்திலும் குழப்பத்திலும் தள்ளிவிட்டு மன அழுத்தமடைய செய்யுது. இவைகள்தான் மனிதனுக்குள்ளேயே இறைவனோடு கலந்திருக்கும் உண்மையை அறியவிடாமல் புகை மூட்டத்திற்குள் மயங்கியவனைப் போல ஆணவத்தில் அல்லாட வைக்கிதுன்னு மகா சித்தர், என்னுடைய மகா சித்தர் திருமூலர் பெருமான் பாடியிருக்காரு. இப்போ மதுமோகனோட நிலைமையும் அதுதான்.

0: சிவராமன், இன்னும் ரெண்டே நாள் தான். அப்புறம் உன்னோட இந்த ஆரோக்கிய மணிகள் கடை புதுமையாக உருமாறிடம் பாரு.
1: மாதவா, கடை சாத்திர நேரத்தில் ஏன்பா பிரச்சனை பண்ற?
0: ஏன்பா பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? போயும் போயும் இந்த சிறுதானிய கடைக்காரனை தேடி வர்றீங்க?
1: அதை நான் சொல்கிறேன்பா. இப்போ சாயங்காலம் மணி 6 ஆயிட்டது இல்லை. இதுக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு 1 மணி நேரம் விழிப்புணர்வு கிளாஸ் நடத்துவேன். இதோ இந்த பக்கத்து பயிற்சி கூடத்தில் தான்.
0: ஓஹோ, இவர் பெரிய தேசத்தலைவராம், ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு விழிப்புணர்வு கிளாஸ் நடத்துகிறாராம். சரி சரி, நடத்து பார்ப்போம்.
2: சார், உங்களோட சிறுதானியங்கள் எங்கள் எல்லாரோட ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஆமாம் சார், இந்த தொழிலை நீங்கள் தொடர்ந்து நடத்தணும் சார், ப்ளீஸ் சார்.
1: ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, இன்னைக்கு புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது, அவரவரோட தாய்மொழி பற்றுடன் கூடிய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம்தான் நம்ம பாரத தேசத்தோட உயிர் நாடி. முக்கியமாக இதை ஏற்கக்கூடிய சக்தி மனித நேயமாகத்தான் இருக்கணும். அப்பத்தான் ஒற்றுமையோடு இதை செயல்படுத்த முடியும். நம்மோட செயல்பாட்டை தடுக்கவோ அழிக்கவோ எந்த ஒரு தீய சக்தி எதிர்கொண்டாலும் நாம ஸ்டெடியா போல்டா இருந்து அதை எதிர்த்து போராடி முறியடிக்கணும்.
0: என்னங்கடா முறியடிப்பீங்க, எல்லாரும் ஓடிப்போங்கடா.
1: மாதவா, இங்கேயும் பிரச்சனை பண்ண வந்துட்டியா?
0: என்ன, போலீஸை கூப்பிடுவியா? உங்கள் அண்ணன் மதுமோகன் இருக்கிறப்போ அவங்களெல்லாம் நீ கூப்பிட முடியாதுப்பா.
1: அன்னைக்கு தொழில் முனைவோர் திட்டம் பற்றி கிளாஸ் நடத்துகிறப்போ பிரச்சனை பண்ண, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு விழிப்புணர்வு கிளாஸ் நடத்துகிறப்போ இந்த மாதிரி பண்ணுறிய, இதை நல்லதில்லைன்னு. நல்லதில்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு.
0: என்னது நல்லது இல்லையா? இங்கிருந்து நான் போயிடணுமா? இதையெல்லாம் நானே செய்யலை, உங்க அண்ணன் செய்ய சொல்றான். அவ்வளவுதான்,
1: அண்ணன் சொல்றாங்கன்னா நீ எதை வேணும்னாலும் செய்வியா? எது கெட்டது எது நல்லதுன்னு அண்ணனுக்கு புரிய வைக்க மாட்டியா?
0: அட, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னையே கேள்வி
3: கேட்கிறேன். நீ அடிக்கிறாங்க, அட பாவி, நம்ம சாரைய அடிச்சிட்டானே.
4: ரொம்ப திமரா போச்சு அந்த ஆளுக்கு.
3: சாரோட அண்ணனுக்கு தாண்டா பணத்துமரே.
4: ஒருவேளை நம்ம எல்லாரும் உஷாரா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ?

0: எம்பெருமானே, என்னை பற்றி என்ன விடவும் உனக்குத்தானே தெளிவாக தெரியும். அதனால் என்னை யார்னு நான் நினைக்கிறேனோ, அதை விட நீ என்னை யார்னு அடையாளப்படுத்துகிறியோ அதைத்தான் முழுமையாக நம்புகிற. அதுதானே சரணாகதி. மாற்ற முடியாததுன்னு தெரிஞ்சால் அதை ஏற்றுக்கிறதும், மாற்ற முடிகிறதா இருந்தால் அதை மாத்திர சக்தியை எனக்கு கொடு, இதைத்தானே உன்ட்ட வென்றேன். இதுதானே ஞான அறிவு.
1: சிவராமா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க?
0: ஓ வாங்க, நீ இறைவங்கிட்ட தான் பேசுறேன்.
1: நல்லதுப்பா. ஆனா தொடர்ந்து உனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே.
0: என்னதண்ணி?
1: பயிற்சி கூடத்துல மாதவன் உனக்கு செய்த கலவரத்தை, அவன் உன்கிட்ட நடந்துகிட்டத எல்லாமே நான் கேள்விப்பட்டேன்ப்பா.
0: அது மட்டும் இல்ல அண்ணி, நம்ம ஆரோக்கிய மணிகள் சிறுதானிய கட்டடத்தையே அண்ணன் வெளி பேசி வாங்கிட்டாங்களே.
1: உங்க அண்ணனோட லைஃப் ஸ்டைல் மனசுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குதுப்பா. என்னோட ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருக்கிறத கூட புரிஞ்சுக்காம எனக்கு வேதனையை கொடுக்குறாரே. ஆனா ஆபீஸ்ல தன்னோட ஜெனரல் மேனேஜர் டியூட்டிய சிறப்பா செய்யறாராம். அதே சமயம் குடும்பத்திலையும் சொந்தக்காரங்க மத்தியிலையும் சமூகத்திலையும் கெட்ட பேரை தானேப்பா சம்பாதிக்கிறாரு. ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு நீயும் உங்க அண்ணனும் ஒத்துமையா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியாம போகுது பாத்தியா? இவர் எப்பதான் திருந்துவாருன்னே தெரியலையே.
0: அண்ணி, ஒருத்தரோட கரும வினைப்படிதான் வாழ்க்கை நடக்குதுன்னா, அந்த கருமாவை மேற்கொண்டு சிறப்பா மாற்றி அமைக்கிறது கூட அவரவர் கையில் தான் இருக்குது. இதுல விதியை பழி போடுறது தப்புதானே அண்ணி?
1: சே, என்னத்த சொல்றதுன்னே புரியலப்பா.
0: அண்ணி, உங்க உடனடியை கருதி நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது தானே?
1: நீ சொல்றதும் சரிதான்ப்பா. ஆனா சூழ்நிலைகள் என்ன கவலைப்படுத்துதே.
0: இருந்தாலும் பக்குவமா நடந்துக்கணுமே.
1: நிம்மதியை இழக்கிற அளவுக்கு மனசு பலவீனப்படக்கூடாதுதான். ஆனா
0: அண்ணி, தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது மட்டும்தான் ஒரு மனிதருக்கான ஒரே இழப்பு. மற்ற எல்லாமே வரும் போகுங்கிற நியதிக்குட்பட்டவை தான். அதிலும் கூட ஒரு மனிதனோட ஆயுட்காலமே ஒரு நொடிதான்.
1: என்னது, மனிதனோட ஆயுட்காலமே ஒரு நொடிதானா? புரியலையேப்பா.
0: இந்த பாருங்க அண்ணி, இதுதான் இந்த டைமிங் தான் ஆயுட்காலம். அடுத்த நொடி என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுல்ல.
1: ஓ அப்படி சொல்றியா? இப்ப புரியுதுப்பா.
0: அதனால இந்த நொடிதான் நமக்கானதுங்கிற சந்தோஷத்துல நிகழ்காலத்துல வாழறதுக்கு பழகிட்டோம்னா மனசு லேசாகிடும் அண்ணி.
2: அம்மா, சித்தப்பா.
1: மாமா செல்லக்குட்டி.
0: வாடா செல்லம்.
2: இருங்கம்மா, தண்ணி குடிச்சிட்டு வரேன். அம்மா, சித்தப்பாவோட ஆரோக்கிய மணிகள் கட்டடத்தை அப்பா விலைக்கு வாங்கி அதுல ராக்கெட் ஃபுட் ஜோன்ற பேர்ல ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா.
1: எனக்கும் தான் பிடிக்கல. என்ன பண்றது சம்யுக்தா? ஹாரன் சவுண்ட் வித்தியாசமா கேக்குதே, யாரா இருக்கும்?
3: வேற யாரும் இல்ல, நானே தான்.
2: அப்பா, ஹாரன் சவுண்ட் வித்தியாசமா கேட்டதே, நம்ம கார் எங்கப்பா?
3: இதோ இதுவும் நம்ம கார் தாண்டா சம்யுக்தா.
2: புரியலையே.
3: அப்பா புது கார் வாங்கியிருக்கேன், விலை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம். சரி சரி, வாங்க நம்ம மூணு பேர் சேர்ந்து புது காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். அப்படியே நம்ம ராக்கெட் ஃபுட் ஜோனையும் பார்த்துட்டு வரலாம். மற்றதெல்லாம் காரில் போகும்போது பேசிக்கலாம்.
2: அப்பா, இப்போ இங்கே நம்ம மூணு பேர் தானே இருக்கோம், சித்தப்பாவையும் அழைச்சிட்டு போகலாமே.
3: சில காரில் ஏறி ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லா மனுஷங்களுக்கும் தகுதி இருக்காதுமா, புரிஞ்சுக்கோ. எதை எதை எங்கே வைக்கணுமோ அதை அதை அங்கே தாம்மா வச்சுக்கணும்.
1: எங்க நீங்க இப்படி நடந்துக்கிறது நல்லாவே இல்லைங்க.
3: என்ன என்ன சொல்ற நீ? சொசைட்டியில நம்ம ஸ்டேட்டஸ் நாம தான் தக்க வச்சுக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்காம சிறுதானிய பிசினஸ் பண்றேன், மக்களுக்கு பொதுநல சேவை பண்றேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு சிவராம வாழ்ந்தான்னா சொசைட்டியில யார் இவனை மதிப்பாங்க?

0: சித்ரா, எங்கள் கம்பெனி விஷயமா எத்தனை தடவை நான் ஃப்ளைட்டில் ஃபாரினுக்கு போயிட்டு வரேன். இதை வச்சு தான் ஏன்பா உன்னோட ஸ்டேட்டஸ் உயரமாக இருக்குது, ஒரே வீட்டில் வாழ்கிற உன் தம்பியோட ஸ்டேட்டஸ் ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்கிறப்போ எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் அம்மாவுக்கும் மகளுக்கும் தெரியாதே. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க.
1: ஏங்க நீங்கள் தான் இப்படி பேசுகிறீங்களா? இல்லை
0: சித்ரா, வேற யாராவது என்னை தூண்டிவிட்டு நான் இப்படி பேசுகிறேன்னா நினைக்கிறேன், அப்படி தானே? இப்போ நீங்கள் புதுக்காரில் ரெண்டு பேரும் வரப்போறீங்களா இல்லையா?

0: ஐயா பெரியவரே, அம்மா ரெண்டு பேரும் ஓரமாக நடந்து போகலாம்ல, நான் பிரேக் பிடிக்கலன்னா இந்நேரம் ஆட்டம் உங்கள் மேலே ஏறி இருக்கேன்னு தெரியுமில்ல. பெரியவங்களா இருக்கீங்க, பார்த்து நடந்து போங்க.
1: தம்பிந்தி ஓரமாக நடந்து போகலாம் வாம்மா, இப்படி வாம்மா.
2: ஐயா அம்மா, ஏன் இப்படி நடந்து வரீங்க?
1: சிவராமா வந்துட்டியாப்பா, வா. ஒரே மகனை பெற்றோம், அவனை முழுசாக நம்பணும். நாங்கள் உயிரோடு இருக்கிறப்பவே எங்கள் சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டான்ப்பா. சரி போட்டோம், ஆனால் பெத்த அம்மா அப்பான்னு கூட பார்க்காம எங்கள் ரெண்டு பேரையும் முதியோர் இல்லத்துக்கு போக சொல்லிட்டான்ப்பா. அதான்ப்பா எங்களால் தாங்க முடியலப்பா, தாங்க முடியல.
2: அடாடா சே, அம்மா அப்பாவை பெத்த பிள்ளைங்களே முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக போச்சுங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த சிவராமன் இருக்கிறான், என்னை முழுசாக நம்புங்கம்மா. நம்பிக்கை இருந்தால் தான்ம்மா வாழ முடியும்.
3: தம்பி, உன்னை நாங்கள் முழுசாக நம்புகிறோம்ப்பா, ஆனால் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் நீ என்னப்பா செய்வ?
2: என்னால் நல்ல விஷயம் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேம்மா.
3: சரிப்பா, கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குப்பா.
2: அம்மா, வாழ்க்கையில் சில தருணங்களில் பிறப்பால் வளர்ந்த உறவுகளை விட பிணைப்பால் வளர்ந்த உறவுகள் தான் உன்னதமானதாக புலப்படும் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் பாடியிருக்காரு.
3: எப்படிப்பா இது?
2: அம்மா, எனக்கும் உங்களுக்கும் சொந்த பந்த உறவு தொடர்பு கிடையாது. நீங்கள் யாரோ, நான் யாரோ, நான் உங்களுக்கு அன்பு பழக்கத்தின் மூலமாக பிணைப்பால் கிடைத்த உறவு. நான் உங்ககிட்ட சொத்து, பணம், அந்தஸ்து, கௌரவம் இப்படி எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். கடைசி வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்.
3: ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறியப்பா, ஆனால் எங்களுக்கு தான் கொடுப்பனையே இல்லையே.
2: பொறுங்கம்மா, நிச்சயம் நல்லது நடக்கும். அண்ணா, அண்ணா நிப்பாட்டுங்க. அண்ணா
0: என்ன சிவராமா, எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்ன?
2: அண்ணா, இவங்க ரெண்டு பேரும் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க.
0: சரி இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன? இப்போ
2: இவங்களோட மகன் ஏதோ வீண் பிரச்சனை பண்ணியிருக்காரு, அதனால் ஒரே ஒரு நாள் மட்டும் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வீட்டில் தங்க வைக்கணும். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்போவே இவங்களை உங்கள் கார்லேயே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம்.
0: தேவையில்லாத பிரச்சனை எழுத்து போடாத சிவராமன், நீயாச்சு இவங்களாச்சு ஆளை விடுப்பா.

0: சிவராமா, அதிகமான செல்வ செழிப்பினால் அகங்காரம் என்கிற நோய் வந்துடுச்சுன்னா அந்த மனுஷனுக்கு உலகம் தெரியாத அளவுக்கு அறிவு மறைச்சிடும். இது ஒரு வியாதி. இதுக்கு எந்த டாக்டராலையும் வைத்தியம் பார்க்கவே முடியாது. செல்வத்தையெல்லாம் இழந்து வறுமைங்கிற மருந்தினால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும்.
1: ஆஹா ஆஹா, அற்புதமான தத்துவம் சுவாமிஜி.
0: இன்னைக்கு பெரிய கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிற உன் அண்ணன் மதுமோகனும் இதோ இங்கே வந்திருக்காங்களே. வரதராஜன், தமயந்தி இவங்களோட மகனும் செல்வ செழிப்பின் அகங்காரத்தில் வாழ்க்கையை பந்தாடக்கூடியவங்க தானே.
2: நாங்கள் என்ன செய்ய முடியும் சுவாமிஜி?
0: ஐயா வரதராஜன், எதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குதோ இல்லையோ, அம்மா அப்பாவை கவனிக்காம முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிற பிள்ளைங்களுக்கு மன்னிப்பே கிடையாது.
3: சுவாமிஜி, எங்கள் பிள்ளையோட செயல்பாடு எல்லாமே தப்பாக இருக்குது. அவனை நீங்கள் தான் நல்ல வழிக்கு கொண்டு வரணும்.
0: அம்மா தமயந்தி, நல்ல வழிக்கு கொண்டு வர்றது எங்கள் வேலை கிடையாதும்மா. நல்ல வழியை காட்டுறது தான் எங்கள் வேலை. நிரந்தரமான மனசாந்தியை அடையணும்னா மன தூய்மையோட மிக உயர்ந்த செயல்களை செய்யணும். கண்டிப்பாக தர்மத்தை கடைப்பிடிக்கணும். எதுவரை நம்மக்கிட்ட இருக்கிற தீய செயல்களில் மாற்றம் ஏற்படலையோ அதுவரை நமக்கு முழுமையான நிம்மதி கிடைக்குங்கிறத நாம் எதிர்பார்க்க முடியாதும்மா.
3: சுவாமிஜி, அப்படின்னா?
0: அம்மா, நாம் வழிபடுற எந்த ஒரு கடவுளுமே அதர்மவாதிக்கு அனுகிரகம் செய்யாது. நம்மோட உண்மையான ஈடுபாடு கலந்த முழுமையான முயற்சி இருந்தால் மட்டும்தான் கடவுள் அனுகிரகம் கிடைக்கும். காரண பொருள் நாம தான். புத்தரே தாத்மனாத்மானம், அதாவது தன்னை கொண்டுதான் தன்னையே உயர்த்த முடியும்னு பகவத்கீதை சொல்லுது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு தமிழ் புலவர் கணியன் பூங்குன்றனார் சொன்னார்.
3: சுவாமிஜி, நீங்கள் சொல்றது மனசுக்கு நிறைவாக இருக்கு.
0: நல்லதும்மா, நல்லது. வரதராஜன், தமயந்தி, நீங்கள் ரெண்டு பேரும் நம்ம ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்கி பாருங்களேன்.
2: சரிங்க சுவாமிஜி.
0: இப்போ மட்டும் இல்லை, எப்போ வேணும்னாலும் நீங்கள் நம்ம ஆசிரமத்துக்கு வந்து சேவை செய்யலாம்.
2: ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி.
0: நல்லதும்மா, நல்லது. சரி வரதராஜன், தமயந்தி, நீங்கள் ரெண்டு பேரும் அதோ அங்கே இருக்கிற 10வது நம்பர் ரூமுக்கு போங்க. உங்களுக்கு நம்ம ஆசிரமத்தில் தேவையான வசதிகள் செய்து கொடுப்பாங்க. பிறகு நாம் சந்திக்கலாம்.
2: சரிங்க சுவாமிஜி.
0: சிவராமா, வரதராஜன் தமயந்தியை நீ வழியில் பார்த்ததுனால தான் உடனே அவங்கள நம்ம ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்? சிவசிவா, இதுவும் கூட இவங்க செஞ்ச ஏதோ ஒரு தர்மந்தான் இப்போது உன் மூலமாக இவங்களை காப்பாற்றியிருக்கு. சரி சிவராமா, இப்போ உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்.
1: சொல்லுங்க சுவாமிஜி.
0: ஒரு நாள் மதுமோகன் நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருந்தான். நாங்கள் அவனோட மனசையும் உடம்பையும் முழுமையாக செக்கப் செஞ்சோம். குறிப்பிட்ட முக்கியமான நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டோம். மது பழக்கம் அதிகமாக இருக்குது. அதிகமாக சிகரெட் பிடிக்கிறான். பொருந்தாத உணவுகளை சாப்பிட்றான். எதிர்மறை எண்ணமும் எதிர்மறை செயலும் அவங்ககிட்ட ஏராளமாக இருக்குது.
1: கேட்குறப்பவே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது சுவாமிஜி.
0: சிவராமா, உங்கள் அப்பா இருக்கிறப்போ அற்புதமான நல்ல மனிதராக வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு பிறந்த மூத்த மகன் மதுமோகன் தனக்குத்தானே தீய வினைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான்.
1: அண்ணனை மாற்ற முடியலையே சுவாமிஜி.
0: சிவராமா, அவனே தான் தன்னை மாற்றிக்கணும்ப்பா. ஆனால் மதுமோகனோட அக்கிரமத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட எதிர்வினையாற்றாமல் தன் தொழிலையும் செய்து தேசத்தோட வளர்ச்சிக்கான நன்மைகளையும் செய்து பற்றுகளை குறைச்சவனாக வாழ்ந்துக்கிட்டு வரியே, உன்னை நினச்சா பெருமையாக இருக்கு சிவராமா, மகிழ்ச்சியாக இருக்குப்பா.
1: எல்லாமே சுவாமிஜி கிட்ட கற்றுக்கிட்டது தானே.

0: சித்ரா சித்ரா சித்ரா,
1: இதோ வந்துட்டேங்க.
0: நான் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ
1: ஏங்க கோபமா இருக்கீங்களா?
0: உன்னோட தங்கமான குழந்தை சிவரா.

0: தான் கோவத்தை ஏத்துறானே.
1: என்னங்க ஆச்சு?
0: சிறுதானியங்களை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம்னு சூப்பரான திட்டம் வச்சுருந்தேன். ஆனால் இவன் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் எனக்கு எதிராக ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். சே,
1: சிவராமனோட மனசுக்கு எது நியாயப்படுதோ அதை மட்டும்தான் செய்வான். அவன் தர்மத்தோட பாதையில் வாழக்கூடியவன்.
0: என்ன சித்ரா, நீ அந்த இடியட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற?
2: அப்பா, நான் பிளஸ் டூ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன்ல, ஏன் இப்படி கத்துறீங்க?
0: நான் கத்தலம்மா, அப்பாவுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கொடுக்கறத பற்றி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான்.
2: ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, எப்போ ட்ரீட் கொடுப்பீங்க?
0: கொடுக்குறேன் கொடுக்குறேம்மா.
2: சீக்கிரமாக ட்ரீட் கொடுக்கணும்.
0: சரிம்மா. சமிக்தா, நீயும் உன் சித்தப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறீங்களே, உன் சித்தப்பாவுக்கு தாத்தாவோட சொத்தில் 10% எழுதி கொடுத்தனே, அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா?
2: அடப்போங்கப்பா, நீங்கள் தான் 90% சொத்துக்களை அபேஸ் பண்ணிட்டீங்களே அப்பா. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயம்.
1: ஏங்க, மொத்த சொத்தையும் நீங்கள் எடுத்தா கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற ஆள் சிவராமன் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த சொத்தை விட உயர்ந்த மனுஷத்தன்மெல்லாம் அவங்கிட்ட இருக்குது. அதை பற்றியெல்லாம் யோசிக்காம இந்த பொழப்பு பொண்ணு சொத்துக்காக வீணாக சண்டை போடாதீங்க. வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கோங்க.
0: சித்ரா, நான் எவ்வளவு பெரிய கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன், என்னைய மறந்துடு. ஆனால் அந்த யூஸ்லெஸ் உள்ள சிவராமனை பற்றியே பேசிக்கிட்டு அப்பப்பா வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே கிடையாது. சரி, இப்போ நான் மாதவனை பார்த்துட்டு வரேன்.
1: போங்க போங்க, பணத்துக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறவங்கள மட்டுமே நம்புங்க, போங்க.
0: சித்ரா, வார்த்தையை அளந்து பேச சொல்லிட்டேன்.
2: அப்பா போயிட்டு வருவார். இப்போ நீங்கள் ஸ்டெடியாக இருக்கீங்களாம்மா?
1: நான் ஸ்டெடியாக தான்மா இருக்கிறேன்.

0: வாழ்க்கையில கடவுள் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறாரு. உடலையும் மனசையும் பக்குவமா வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்துட்டு எதுலையுமே ஆழ்ந்த பற்று வைக்காம கடைசி காலத்தை நிம்மதியா வாழத்தானே நினைக்கிறேன். ஆனா என் புருஷன் எதிர்மறை எண்ணம் எதிர்மறை செயல்களால பின்னி பிணைந்து கட்டப்பட்டு சொந்த தம்பி சிவராமனை கொடுமைப்படுத்தி வாழ்க்கைய வாழ தெரியாம காலத்தை வீணடிக்கிறாரே. இவர் பெரிய கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜரா இருந்து எதுக்கு, கோடீஸ்வரனா வாழ்ந்துதான் எதுக்கு?
1: அம்மா, அப்பா இன்னைக்கு ஷாப்பிங் போலான்னு சொன்னாங்கல்ல, அதாம்மா அவங்க வந்திருப்பாங்கன்னு சீக்கிரமா வந்துட்டேன். ஆனா அப்பா இன்னும் வரல போல இருக்கே.
0: அப்பா வர நேரம் தான் செல்லும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கம்மா.
2: சமிக்தா, இதோ பணமும் சாப்பாடும் தரேன், அந்த அம்மா கிட்ட கொடுத்துடுமா?
1: சரிம்மா கொடுத்துடுறேன்.
0: கொஞ்சம் இருமா, இதோ வந்துடுறேன். செல்லும் இந்த இந்த 100 ரூபாயும் சாப்பாட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துருமா.
1: சரிம்மா கொடுங்க.
3: சமிக்தா திரும்ப எடுத்துட்டு போ, சீக்கிரம் எடுத்துட்டு போ.
1: அப்பா
3: எடுத்துட்டு போன்னு சொல்றல, காதல இல்லையா?
1: அம்மா
0: எல்லாம் எனக்கு புரியுது சமிக்தா, சாப்பாட்டையும் பணத்தையும் டேபிள்ல கொண்டு போய் வச்சிடுமா.
3: சித்ரா நீ பெரிய கோடீஸ்வரியா?
1: சமிக்தா
3: செல்லுக்குட்டி, அப்பாவுக்கு ரொம்ப வலிக்குதுடா. ஆமா ரொம்ப வலிக்குது. சமிக்தா சமிக்தா, அப்பாவோட கையை பிடிமா? இதோ இதாம்மா, இது இந்த இடது கையை பிடிமா.
1: வலிக்குதுமா? என்ன பண்ணுவேன்? அம்மா அப்பா பக்கத்துலயே இருங்க, உடனே நான் சின்னப்பாவுக்கு போன் பண்றேன்.

0: தெரியுமா?
1: வணக்கம் சித்ரா. என்னம்மா என்ன பதட்டமா பேசுற?
0: சுவாமிஜி, சமீபத்தோட அப்பாவுக்கு நெஞ்சு வலி, நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருக்காரு, ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறாரு. சிவராம தம்பியோட போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது.
1: சித்ரா, எதுக்கும் பயப்படாதம்மா, தைரியமாயிரு. நாங்க இப்ப வெளியில இருக்கோம்மா, நீ தாமதப்படுத்தாம உடனே மதுமோகனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போமா, நாங்களும் உடனே அங்க வந்துடுறோம். நீ முதல்ல தைரியமா இருக்க சித்ரா, உடனே கிளம்புங்க.
0: கூட்டிட்டு போலாமா? வாங்க, மெதுவா வாங்க.

0: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா?
1: எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் சார்.
0: வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம யோகாசனம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட ஆசனங்களை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது சர்வ பிளஸ் அங்க பிளஸ் ஆசனம் இஸ் ஈக்குவல் டு சர்வாங்காசனம். இந்த ஆசனத்தை செய்கிறதுனால உடம்பில் உள்ள மொத்த உறுப்புகளும் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கப்புறம் பிராணாயாமம் தியானம் இரண்டையுமே முடிச்சிடுவோம்.
2: ஐயா சிவராமன், இடையில் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காத.
0: சொல்லுங்கள் சுவாமிஜி.
2: இப்போது உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை வந்திருக்கு.
0: சுவாமிஜி இப்போ நான் என்ன செய்யணும்?
2: சிவராமன், நீ இப்போ உடனே வகுப்பை நிறுத்திட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு வா. விவரத்தை அப்புறம் சொல்கிறேன்.
0: ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பாராத விதமாக எனக்கு முக்கிய வேலை இருக்கிறதா சுவாமிஜி சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இதோட வகுப்பு முடிஞ்சுது. நீங்கள் உடனே வீட்டுக்கு புறப்படுங்க, பிறகு தகவல் சொல்கிறேன்.
1: ஓகே சார்.
2: சிவராமா, மதுமோகனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைப்பா. சம்யுக்தா உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. உன்னோட ஃபோன் சுவிச் ஆஃபில் இருந்திருக்கு. உடனே சித்ராகிட்டேருந்து எனக்கு தகவல் வந்தது. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு போனேன். ஆனால் என் கண் முன்னாடியே மதுமோகனோட உயிர் பிரிஞ்சிடுச்சுப்பா. உயிர் பிரிஞ்சிடுச்சு.

0: சிவராமா, உங்க அண்ணனோட இறுதிச் சடங்குல யாரெல்லாம் முக்கியமா வந்து போனாங்கன்னு தெரியுமா உனக்கு?
1: பல பேர் வந்து போனதில்ல, எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து போனாங்க ஐயா. ஆமா, எதுக்காக இப்படி கேட்குறீங்க?
0: காரணம் இருக்குப்பா. வந்து போனதில் ஒரு சில பேர் தான் மதுமோகனோட ஆளுங்க, ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் உன்னோட மனித நேயத்தால், உன்னோட பொதுநல சேவையால் பலன் அடைஞ்சவங்க தான்ப்பா கலந்துக்கிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோருமே இதை பார்த்து ஸ்தம்பிச்சு போனாங்கப்பா.
2: சிவராமா ஐயா இதை எதுக்காக சொல்கிறாங்கன்னா, மதுமோகன் இருக்கிறப்போ உன்னையும் ஒரு மனுஷனாக மதிக்கல, ஆனால் நீ அன்பால் சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான பேர் தானே மனித நேயத்தோட கலந்துக்கிட்டாங்க.
1: அம்மா, இதெல்லாம் கூட ஒரு கொடுப்பினை தான். ஆனா அண்ணனோட ஆன்மா வாழ்க்கை தத்துவத்தோட உண்மையை உணர்ந்துக்காம உலகத்தை விட்டு போயிடுச்சுன்னு தான் வருத்தமா இருக்கு. அவரோட ஆன்மா தர்மத்துக்கு எதிரான பாதையை நோக்கி போயிடுச்சு.
2: இதுக்கு காரணம் நீ கிடையாதே, அண்ணனோட எண்ணமும் செயல்பாடும் தானப்பா காரணம்.
1: நீங்க சொல்றதும் சரிதாம்மா, ஆனா ஒரு உண்மை எப்படின்னா, தனி மனித பிரச்சனைகளுக்கும் சமூக பிரச்சனைகளுக்கும் தேசத்தோட பிரச்சனைகளுக்கும் தனி மனித உள்ளுணர்வு தான் காரணம். கடவுள் என்பது ஒருவன் அல்ல, ஒருத்தி அல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் குடியிருக்கிற கடவுள் தன்மையோடு கலந்த உள்ளுணர்வின் ஒருமை தன்மை தான். அதன் மூலம் அழியாத நிரந்தரத்தை தெரிஞ்சுக்க முடியும். இதையெல்லாம் அண்ணனுக்கு உணர்த்த எவ்வளவோ முயற்சி எடுத்து அண்ணன் அதை உணர தயாரா இல்ல, முடிஞ்சு போச்சு.
2: சிவராமா, ஒவ்வொருத்தரோட வினைப்பயன் அடிப்படையில தான் எல்லாமே நடக்கும்னு நீ அடிக்கடி சொல்வதான
1: உண்மைதான் அண்ணி. தாயும் பிள்ளையமா இருந்தாலும் கூட வாயும் உயிரும் வேறதானே அண்ணி.
2: இப்போ எதுக்குப்பா இத சொல்ற?
1: அவரவர் ஆன்மா நற்கதி அடையும்படி அவரவர் தானே முயற்சி செய்யணும்.
2: உண்மைதான்ப்பா.
1: மனித வாழ்க்கையில

0: ஒரு காலகட்டத்திலேயும் எது எது நடக்கணுமோ அதது நடந்தே தீரும். இதுல இன்பம் துன்பம், கவலை மகிழ்ச்சி துக்கம், திடீர் சந்திப்பு திடீர் பிரிவு, மானம் அவமானம், வெற்றி தோல்வி, இப்படி எல்லாமும் வந்தே தீரும்.
1: அப்பா தன்னோட வாழ்க்கைய விதி முடியறதுக்கு முன்னாடி தானாவே முடிச்சுக்கிட்டாங்க சித்தப்பா.
0: நீ சொல்றது உண்மைதான் சமிக்தா. இந்த மாதிரி நேரத்தில் நீ தைரியமா இருக்கணும்டா செல்லம்.
1: சரிங்க சித்தப்பா.
0: சமிக்தா, நாம எல்லாரும் லட்சம் கோடி ரூபான்னு ஏராளமா செல்வத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாதுடா. நாம வாழும் போதும் நாம மறைந்த பிறகும் நம்ம பத்தி மத்தவங்க நல்ல விதமா பாராட்டி பேசுற அளவுக்கு நாம தர்ம பாதையில வாழ்ந்து சாதனை படைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அப்பத்தான் நம்மட ஆன்மாவும் அழியாத நற்கதியை அடையும்.
1: இப்போ தெளிவா புரியுது சித்தப்பா.
0: சந்தோஷம்டா செல்லம். நம்ம பாரத தேசத்தின் மாபெரும் இதிகாசமான பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா மனிதனோட அழியாத ஆன்மாவை குறித்து உன்னதமான ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பைபிளில் கூட ஒருவன் உலகம் முழுவதையும் தமக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம உடம்பை இயக்கக்கூடிய ஆன்மாவை உன்னத நிலையில் மேம்படுத்த அளவுக்கு நம்மோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும்.
1: சரிங்க சித்தப்பா.
0: சமிக்தா, உன்னோட வளரும் பருவத்தில் நீ அப்பா சாதனை பண்ணாத விஷயங்களையெல்லாம் சாதிச்சு காட்டணும்டா.
1: கண்டிப்பா, தர்ம பாதையில வாழ்ந்து சாதனை படைப்பேன் சித்தப்பா.
2: இதுவரை அழியாத செல்வம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடித்தவர்கள் சிவசித்தராக கே ஆர் எஸ் குமார், சிவராமனாக ஆர் நடன சபாபதி, மதுமோகனாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம், மதுமோகனின் நண்பன் மாதவனாக ஜி உதயகுமார், மதுமோகனின் மனைவியாக எஸ் ஹேமலதா, மகள் சம்யுக்தாவாக எஸ் விஜயசாலினி ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:15.
1: கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி ஆர் ஆனந்தராசு குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற கருவீசையின் முதற் பகுதி.
2: அனைவருக்கும் வணக்கம். முதல் நிகழ்ச்சியாக மங்கள இசை.

அடுத்த பாடலாக வாகான ஆலமரம். இந்த பாடல் எதுக்குன்னா, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இந்த நடவு நடும்போது ஒரு சோர்வு தெரியக்கூடாது, ஒரு களைப்பு தெரியக்கூடாது. பாட்டு பாடிக்கிட்டே நடவு நடுறதுக்காக அவங்களுக்கும் சோர்வு தெரியாது, வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் சோர்வு தெரியாமல் அந்த நடவு நட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த பாடலை பாடி நடவு நட்டு முடிச்சிருவாங்க.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடுவே. இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, இப்பெல்லாம் வந்து வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கு, அப்போல்லாம் வந்து வெறும் கெவுரு கம்பு அது போல தான், உரல் அடித்து அந்த கம்பை இடித்து கெவுரு இடித்து அதில் களி செஞ்சு கூழ் செஞ்சு குடிக்கிறது. இப்போ வந்து அந்த கூழ் களியெல்லாம் கேட்டால் கிடைக்காது. இப்போ அதுக்கு தகுந்த பாடல் தான், நாங்கள் எல்லாம் கேட்டதெல்லாம் கேப்ப கூழ், ஆனால் கிடைச்சதெல்லாம் கம்பங்கூழ். அதுபோல் வரிகள் தான் பாடல்கள். இந்த பாடலை கேட்டு சொல்லுங்கள், கேளுங்க. ஏ பச்சரிசி.

0: நேயர்கள் இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆர் ஆனந்தராசு குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற கருவீசையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம்.

0: நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: தினந்தோறும் காலை 6:15
3: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
1: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி கலித்தீர்த்தால் குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல் சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். மாணவர்கள் வழங்கும் வானொலி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்று தொகுத்து வழங்குவது பள்ளி மாணவிகள் அனுப்ரியா மற்றும் லாவண்யா.
2: முதல் நிகழ்ச்சியாக
1: அன்பு நேர்களே, சுத்தமான சுற்றுச்சூழல் என்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு. ஆனால் குப்பைகளை சரியான முறையில் பிரித்து போடுவதில் இன்னும் பலருக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அதை பற்றி சுவாரஸ்யமாகவும் சிந்திக்க வைக்கும் வகையிலும் அமைந்துள்ள குப்பை தொட்டி பேசுகிறது என்ற சிறிய நாடகத்தை இப்போது கேட்போம். நாடகத்தை வழங்க வருகிறார்கள் 6 மற்றும் 9 வகுப்பு மாணவர்கள் கோகுலஸ்ரீ, இளமாறன் மற்றும் பரநாத்.
3: டேய் மோகன், இந்த பிஸ்கட் ரொம்ப நல்லா இருக்குடா.
4: ஆமாண்டா சந்திரு, எனக்கு கூட இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும்.
3: அதுக்குள்ள தீந்துடுச்சுடா காலி.
4: சரி, அந்த காலி பேப்பரை அப்படி தூக்கி போடு.
2: தம்பிகளா, டேய் தம்பிகளா.
3: டேய், யாரோ நம்மள கூப்பிடுறாங்கடா.
4: யாருடா? யாருமே இங்க இல்லையே.
5: இங்க இங்க இப்படி பாருங்க, நான் தான் குப்பை தொட்டி.
3: டேய், இங்க பாருடா, குப்பை தொட்டி பேசுது.
5: ஆமாப்பா, நானும் பேசாமலே இருந்தேன். ஆனா நீங்க யார் சொல்லியும் கேக்குற மாதிரி தெரியல, அதான் நானே பேச ஆரம்பிச்சிட்டேன்.
4: யார் சொல்லியும் கேக்கலையா? என்ன சொல்ற நீ?
5: இங்க பாருங்க, நாங்க இங்க தானே இருக்கோம். நீங்க ஏன் குப்பையை எங்க கிட்ட போடாம தரையில வீசி ஏறீங்க?
3: சரி சரி, கோபப்படாத, இந்தா உன்கிட்டயே போட்டுடுறேன்.
5: இருப்பா, கொஞ்சம் பொறு. இங்க நாங்க 2 குப்பை தட்டிகள் இருக்கும். இப்ப நீ எதுல போட போற?
4: டேய் சந்துரு, இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு? எதுலயாவது போட்டா போதாதா?
5: தம்பி, முதல்ல எங்க மேல எழுதி இருக்கிறத படிங்க.
3: என்ன எழுதி இருக்கு? மட்கும் குப்பை, மட்காத குப்பை.
5: இப்ப புரியுதா இந்த பிளாஸ்டிக் உரிய எதுல போடணும்னு?
4: இல்ல இல்ல, இன்னும் புரியல எனக்கு.
5: பொறுமையா கேளு தம்பி, நான் மட்கும் குப்பை, அவன் மட்காத குப்பை.
4: ஓ, அப்படியா? சரி, எதெல்லாம் மட்கும் குப்பை, எதெல்லாம் மட்காத குப்பை?
5: உணவு கழிவுகள், இலைகள், காய்கறி, பழங்களின் தோல்கள், இவையெல்லாம் மட்கும் குப்பை. இவற்றை என்னிடம் போட வேண்டும். ஆனால் பிளாஸ்டிக், கண்ணாடி, உலோகம், இவையெல்லாம் மட்காத குப்பை. அவற்றை அடுத்த குப்பை தொட்டியில் போட வேண்டும்.
3: அப்ப இனிமே மட்கும் குப்பை, மட்காத குப்பைனோ பிரிச்சே போடுறோம்.
5: ரொம்ப நல்லது தம்பி.
4: இதோ சந்துரு, இந்த பிஸ்கட் உரைய மக்காத குப்பை தொட்டில போடுவோம்.
5: எனக்கு உங்ககிட்ட இன்னொரு வேண்டுகோள் இருக்கு.
3: வேண்டுகோளா? என்ன அது?
5: தம்பி, இதே மாதிரி உங்க வீட்டிலையும் மட்கும் குப்பை, மட்காத குப்பை என பிரிச்சு போடணும்.

0: உங்க அக்கம் பக்கத்தில இருக்கிறவர்களுக்கும் இந்த நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். அப்படி செஞ்சா மட்கும் குப்பை மண்ணுக்குள் நல்ல உரமாகும். மட்காத குப்பையை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தலாம். இப்ப வீடு மட்டும் இல்ல, நம்ம ஊரும் நம்ம நாடும் எப்பவும் சுத்தமாக இருக்கும்.
1: நிச்சயமா அப்படியே செய்வோம். இனி குப்பைகளை மட்கும் குப்பை மட்காத குப்பை என பிரித்துதான் போடுவோம். மற்றவர்களையும் அப்படியே செய்ய சொல்வோம். நன்றி, வணக்கம்.
2: அன்பு நேயர்களே, குப்பையை சரியான முறையில் பிரிப்பது ஓர் சிறிய செயல், ஆனால் இது திடக்கழிவு மேலாண்மைக்கு ஒரு மிக பெரிய செயல். அது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மிக பெரிய பொறுப்பு. மட்கும் குப்பை உரமாக மாற்றுவோம், மக்காத குப்பையை மறுசுழற்சி செய்வோம், தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோமா? வாங்க.
3: காலமேக புலவர் பற்றி ஒரு பாடல் பாட வருகிறார் எம் பள்ளி மாணவன் ஜெயாகாஷ், 12ஆம் வகுப்பு.
4: தமிழ் மொழியின் அழகை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, வார்த்தைகளையே விளையாட வைத்து ரசிக்க செய்தவர் காலமேக புலவர். அவருடைய சொல்லாற்றலுக்கும் கவிநயத்திற்கும் ஒரு சிறந்த சான்றாக திகழும் ஒரு அற்புதமான பாடலை இப்பொழுது கேட்போம். சொற்கள் புரியாமல் இசை போல் ஒலித்தாலும் அதற்குள் அழகான ஒரு அர்த்தம் ஒளிந்திருக்கிறது. தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதிதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதிதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. பொருள்: பல பூக்களுக்கு தாவி தாவி சென்று அவற்றின் மகரந்தத்தை சுவைத்து உண்ணும் வண்டே, நீ சுவைத்த பூக்களில் எந்த பூவின் மகரந்தம் மிகவும் இனிமையாக இருந்தது என்று சொல். நன்றி.
2: சிறப்பான பாடலை பாடி அசத்திய எம் பள்ளி மாணவருக்கு நன்றி. நேயர்களே, நாட்டின் எதிர்காலம் இன்றைய இளைஞர்களின் கையில் உள்ளது. அறிவு, ஒழுக்கம், உடல் நலம் ஆகியவற்றால் வளமான இளைஞர்களே வலிமையான இந்தியாவை உருவாக்க முடியும். ஆனால் போதைப் பொருட்களின் பயன்பாடு இளைஞர்களின் கனவுகளையும் குடும்பங்களின் நிம்மதியையும் நாட்டின் முன்னேற்றத்தையும் சீரழிக்கும் மிக பெரிய சமூக சவாலாக உருவெடுத்துள்ளது. இந்த உண்மையை உணர்த்தும் வகையில் போதையில்லா பாரதம் என்ற தலைப்பில் எங்கள் பள்ளி மாணவி அனுப்பிரியா 11ஆம் வகுப்பு வழங்கும் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்போம்.
3: வணக்கம். போதையில்லா பாரதம். இளையோர்களே நாட்டின் எதிர்கால தூண்கள் என்று கூறப்படுகிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதன் இளைய தலைமுறையின் அறிவு, ஒழுக்கம், உடல்நலம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது. ஆனால் இன்றைய சமூகத்தில் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கூட போதை பழக்கத்திற்கு ஆளாகும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் தனிநபர் வாழ்க்கை மட்டுமல்லாமல் குடும்பம், சமூகம், நாடும் பாதிக்கப்படுகிறது. சரி, போதைப் பொருள் என்றால் என்ன? மனிதனின் உடல் மற்றும் மன செயல்பாடுகளை பாதிக்கும் பொருட்களே போதைப் பொருட்கள் எனப்படுகின்றன. ஆரம்பத்தில் ஆர்வம் காரணமாகவோ நண்பர்களின் தூண்டுதல் காரணமாகவோ பயன்படுத்த தொடங்குபவர்கள் பின்னர் அதற்கு அடிமையாகி விடுகின்றனர். சரி, இளைஞர்கள் ஏன் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதில் மிகுந்த ஆர்வம் கொள்கிறார்கள்? இதோ சொல்கிறேன், கேளுங்கள். தவறான நண்பர்கள் சேர்க்கை, திரைப்படங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் தாக்கம், குடும்ப பிரச்சனைகள், பெற்றோரின் கவனக்குறைவு, மன அழுத்தம், தோல்வி பயம், வேலைவாய்ப்பு பற்றிய கவலை, புதுமையை முயற்சிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எளிதில் கிடைக்கும் போதைப் பொருட்கள். இவற்றால் முதலில் ஒரு முறை மட்டும் என்று தொடங்குபவர்கள் பின்னர் அதற்கு அடிமையாகி விடுகின்றனர். போதை பழக்கத்தால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் என்னவென்று தெரியுமா? இதோ பட்டியலிடுகிறேன், கேளுங்கள். போதைப் பொருட்கள் உடலின் பல உறுப்புகளை பாதிக்கின்றன. மூளை செயல்பாடு குறைகிறது, நினைவாற்றல் மற்றும் கவன சேர்க்கை பாதிக்கப்படுகிறது, இதயம், கல்லீரல், நுரையீரல் பாதிக்கப்படுகின்றன, உடல் பலவீனம், ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது, தூக்கமின்மை, மனநல கோளாறுகள் தோன்றுகின்றன, சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்படலாம். சரி, மனநலத்திலும் ஒழுக்கத்திலும் ஏற்படும் பாதிப்புகள் என்னவென்று தெரியுமா? இதோ சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். போதை பழக்கம் மனநலத்தை பாதிக்கிறது, ஒழுக்கத்தை சீர்குலைக்கிறது, சிந்தனை மற்றும் நடத்தை முறையை மாற்றிவிடுகிறது, கோபம் மற்றும் வன்முறை அதிகரிக்கிறது, பொய் பேசும் பழக்கம் உருவாகிறது, குடும்பத்தினரிடம் மரியாதை குறைகிறது, படிப்பில் ஆர்வம் குறைந்து கல்வி பாதிக்கப்படுகிறது, குற்ற செயல்களில் ஈடுபடும் வாய்ப்பு அதிகரிக்கிறது,

0: இவ்வாறு ஒரு நல்ல நண்பன் அல்லது மாணவி கூட சமூகத்திற்கு சுமையாக மாறக்கூடும். இதனால் குடும்பத்தின் மீது ஏற்படும் தாக்கம் என்ன? ஒரு இளைஞன் போதை பழக்கத்திற்கு ஆளானால் முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. பெற்றோர் மனவேதனை அடைகிறார்கள். குடும்பத்தின் பொருளாதாரம் சீர்குலைக்கிறது. வீட்டில் சண்டை அமைதியின்மை உருவாகிறது. சகோதரர்கள் மற்றும் உறவினர்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். ஒருவரின் தவறான பழக்கம் முழு குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கிறது. சரி, போதை பழக்கத்தினால் சமூகத்தின் மீது ஏற்படும் பாதிப்புகள் என்ன? போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிப்பதால் சமூகத்தில் பல தீமைகள் உருவாகின்றன. திருட்டு, கொள்ளை, கொலை போன்ற பல குற்றங்கள் அதிகரிக்கின்றன. சாலை விபத்துகள் அதிகரிக்கின்றன. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஒழுங்கு கொள்ளுகிறது. வேலை திறன் குறைவதால் நாட்டின் உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது. இளைஞர்களின் ஆற்றல் வீணாகிறது. இதனால் நாட்டின் முன்னேற்றமும் தடைபடுகிறது. சரி, போதை பழக்கத்தை தடுக்க என்னதான் வழி? சொல்கிறேன், கேளுங்கள். அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மற்றும் நண்பர்களின் பழக்கங்களை கவனிக்க வேண்டும். மன அழுத்தங்களை குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். விளையாட்டு கலாச்சார செயல்பாடுகளில் மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும். ஆலோசனை மையங்களை அமைக்க வேண்டும். போதைப் பொருள் விற்பனையை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். சட்டவிரோத கடத்தல்களை தடுக்க வேண்டும். மறுவாழ்வு மையங்களை அதிகரிக்க வேண்டும். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும். சரி, இதற்காக என்னை போன்ற மாணவர்களும் இளைஞர்களும் என்ன செய்ய வேண்டும்? தங்களது வாழ்க்கையின் மதிப்பை உணர வேண்டும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். உடற்பயிற்சி, யோகா, தியானம், விளையாட்டு, வாசிப்பு போன்ற நல்ல பழக்கங்களில் ஈடுபட வேண்டும். முடிவாக என்னதான் வழி? போதைப் பொருள் என்பது தனிநபரை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தையும், ஒரு சமூகத்தையும், ஒரு நாட்டின் எதிர்காலத்தையும் சீரழிக்கும் கொடிய விஷயமாகும். இன்றைய இளைஞர்களை காப்பாற்றுவது நாளைய நாட்டை காப்பாற்றுவதற்கு சமம். எனவே பெற்றோர், ஆசிரியர்கள், அரசு, சமூக அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து போதைப் பொருள் ஒழிப்பு பணியில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் போதையில்லா வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை என்பதை உணர்ந்து செயல்பட்டால் ஆரோக்கியமான, ஒழுக்கமான, முன்னேற்றமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். போதை ஒரு தனிநபரை மட்டுமல்ல, அவரது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாதிக்கிறது. போதையில்லாத இந்தியாவை உருவாக்குவது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்புமாகும். போதை பழக்கத்தினால் ஏற்படும் அழிவை உணர்வோம். போதையில்லாத வாழ்க்கையை உணர்வோம். போதை பழக்கம் வாழ்க்கையை அழிக்கும். விழிப்புணர்வே இளைஞர்களை காக்கும். நன்றி.
1: அன்பு நேயர்களே, போதையில்லா பாரதம் என்ற தலைப்பில் எங்கள் பள்ளி மாணவி வழங்கிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கேட்டீர்கள். போதை என்பது ஒரு தனிநபரின் பிரச்சனை மட்டுமல்ல, அது குடும்பம், சமூகம் மற்றும் நாட்டின் எதிர்காலத்தையே பாதிக்கும் பேராபத்தாகும். போதை பழக்கத்தை தடுப்பது அரசு மட்டுமல்ல, பெற்றோர், ஆசிரியர்கள், சமூக அமைப்புகள், இளைஞர்கள் மற்றும் ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும். இன்றே நாம் ஒரு உறுதியேற்போம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம். போதை பழக்கத்தை ஊக்குவிக்க மாட்டோம். போதையில்லா பாரதத்தை உருவாக்க பாடுபடுவோம். இந்த உறுதியே ஆரோக்கியமான, ஒழுக்கமான மற்றும் வளமான இந்தியாவின் அடித்தளமாக அமையும். இந்த நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியாக,
0: அறிவு என்பது நம் வாழ்வை ஒளிர செய்யும் விளக்காகும். நம்மை சுற்றியுள்ள உலகம், நாடுகள், அறிவியல், வரலாறு, விளையாட்டு மற்றும் பல்வேறு துறைகளை பற்றி அறிந்து கொள்வது நமது பொது அறிவை வளர்க்கிறது. இப்போது நமது அறிவை சோதித்து பார்க்கும் வகையில் சில சுவாரஸ்யமான பொது அறிவு கேள்விகளை கேட்க வருகிறார்கள் எங்கள் பள்ளி 6 மற்றும் 11 வகுப்பு மாணவிகள் தக்ஷரா மற்றும் தீபிகா. ஆர்வத்துடன் கேட்டு ரசித்து நம் அறிவு திறனை மேம்படுத்துங்கள்.
2: தக்ஷரா, இப்போ நான் உன்கிட்ட சில பொது அறிவு கேள்விகள் கேக்குறேன், பதில் சொல்றியா?
3: சொல்றேனே.
2: பரப்பளவின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நாடு எது?
3: ரஷ்யா நாடு.
2: உலகின் மிகப்பெரிய நாடு சொல்லிட்ட, சிறிய நாடு சொல்லு பாப்போம்.
3: வேட்டிகன் சிட்டி தானே?
2: கரெக்ட். நாடு எது பெருசுன்னு சொல்லிட்ட, இப்போ கடல் சொல்றியா?
3: சொல்றேனே.
2: உலகின் மிக பெரிய பெருங்கடல் எது?
3: பசிபிக் ஓஷன் தானே?
2: கரெக்ட். சிறிய பெருங்கடல் எது?
3: ஆர்க்டிக் ஓஷன் தானே?
2: பரவாயில்லையே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. இப்ப கடல் நாடு கேட்டேன்னு சொல்லிட்ட.

0: இத நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன்.
1: நாடு கடல்னா கேட்ட, அடுத்து கண்டம் தானே கேட்க போற?
0: பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்ட. சரி சொல்லு, பெரிய கண்டம் என்ன?
1: பெரிய கண்டம் ஆசியா கண்டம் தானே.
0: சின்னது
1: ஆஸ்திரேலியா கண்டம்.
0: பரவாயில்லையே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க இந்த வயசுலயே. பரவாயில்ல பரவாயில்ல. சரி இப்ப நான் ரெண்டு கேள்வி கேக்குறேன், அது நீங்க பதிலே சொல்ல மாட்டேன். பாக்குறியா?
1: பாக்கலாமே.
0: நமக்குரிய மண்டலத்தின் மிக பெரிய கோள் எது?
1: வியாழன்.
0: வியாழனா? நல்லா தெரியுமா உனக்கு?
1: நல்லாவே தெரியும், வியாழன் தான்.
0: பரவாயில்ல, குழப்பனாலும் தெளிவா இருக்க. இத இப்ப சொல்லவே மாட்டேன்னு நினைக்கிறேன். நம் சூரிய மண்டலத்தின் மிக சிறிய கோள் எது?
1: புதன்.
0: பரவாயில்லையே, இந்த கேள்வி எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. நெக்ஸ்ட் ஒரு கேள்வி கேக்குறேன், சொல்றியா?
1: சொல்றேன்.
0: உலகின் மிக பெரிய தீவு எது?
1: கிரீன்லாந்து.
0: அப்ப சிறிய தீவு?
1: நவுரு.
0: நவுரா? எங்க நவுரவ?
1: அது சிறிய தீவு பேரு.
0: ஓ சரி சரி, எனக்கும் தெரியும், உனக்கு சும்மா தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேற ஒன்னும் இல்ல. உலகின் மிக பெரிய பாலூட்டி எது?
1: ஆப்பிரிக்கா யானை.
0: ஆப்பிரிக்கா யானை? அப்படின்னா
1: ஆப்பிரிக்கா சேர்ந்த யானை தான் ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்றாங்க.
0: ஓ இது உனக்கு தெரிய வாய்ப்பே இல்ல, நான் அடிச்சு சொல்வேன்.
1: சொல்லு.
0: உலகின் மிக சிறிய பாலூட்டி எது? பத்தியா யோசிக்கிற பத்தியா, நான் தான் உனக்கு சொன்னேன்ல.
1: வவ்வால் வகையில் தான் வரும், கிட்டி பன்றி மூக்கு வவ்வால்.
0: ஓ சொல்லிட்டேன், நான் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல சொல்லிட்டேன். சரி இவ்வளோ நேரம் நாடு கடல் தீவு இதை பத்திலாம் கேட்டேன்னு சொன்ன, இப்ப பறவை வகையை பத்தி கேக்குறேன், சொல்றியான்னு பாப்போமா?
1: சொல்லாமே.
0: உலகிலே மிக பெரிய பறவை எது?
1: நெருப்பு கோழி.
0: நெருப்பு கோழி? அது என்ன, நெருப்பா இருக்குமா?
1: இல்ல அதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்ட்ரிச் பேரு.
0: ஓ சரி சரி. உலகின் மிக சிறிய பறவை எது?
1: தேன் ஹம்மிங் பறவை.
0: ஹம்மிங் பறவையா? பாட்டுலாம் பாடுமா அது?
1: இல்ல அது பின்புறமாகவும் பறக்கும், அதனால்தான் ஹம்மிங் பறவைன்னு வச்சிருக்காங்க.
0: சரி சரி, உலகத்தை பத்தி கேட்டேன் சொல்லிட்ட, இப்போ இந்தியாவை பத்தி கேக்குறேன், சொல்றேன்னு பாப்போமா, வரியா?
1: சொல்றேனே.
0: பரப்பளவில் இந்தியாவின் பெரிய மாவட்டம் எது?
1: குஜராத்தில் இருக்க கட்ச் தானே.
0: கரெக்ட். பரப்பளவில் இந்தியாவில் மிக சிறிய மாவட்டம்?
1: புதுச்சேரியில் இருக்க மாஹே
0: தானே. கரெக்ட். பேஷ் பேஷ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. சரி இப்ப உடலை பத்தி கேக்குறேன் சொல்றேன்னு பாப்போமா?
1: சொல்லாமே.
0: நம் உடலின் மிக பெரிய எலும்பு எது?
1: தொடை எலும்பு.
0: கரெக்ட். நம் உடலின் மிக சிறிய எலும்பு எது?
1: காதுல இருக்க எலும்பு.
0: சரி சரி, எலும்பு பத்தி கேட்டா சொல்லிட்ட, உறுப்பு சொல்லு, பெரிய உறுப்பு எது?
1: தோல் தானே.
0: இப்ப கேக்குற கேள்வி தெரியவே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி மிக சிறிய உறுப்பு எது சொல்லு?
1: தெரியலையே.
0: நான் தான் சொன்னல உனக்கு தெரியாது சொல்லிட்டு.
1: சரி நீ ஃபர்ஸ்ட் சொல்லு.
0: பினியல் சுரப்பி.
1: ஓகே தெரிஞ்சுக்கிறேன்.
0: நன்றி.
2: அறிவை பெறுவது மட்டுமல்ல, பெற்ற அறிவை பகிர்வது நமது கடமை. இன்றைய கேள்விகள் நமது அறிவை மேலும் வளர்த்துகிறது, வளர்த்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள உதவிய எம் பள்ளி மாணவிகள் தீபிகா மற்றும் தக்ஷராவை பாராட்டுகிறோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம்.
3: நான் மட்டும் முன்னேற வேண்டும் என்பதல்ல இந்தியா, நாம் அனைவரும் முன்னேற வேண்டும் என்பதே உண்மையான இந்தியா. நம் அனைவரும் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நமக்கு சுதந்திரம் கிடைக்க அரும்பாடுபட்ட தலைவர்களை பற்றியும் எது உண்மையான சுதந்திரம் என்ற தலைப்பில் பேச வருகிறார் எங்கள் பள்ளி மாணவர் ஜெயாகாஷ், 12வது வகுப்பு.
4: கல்லில் ஒளி எழுப்பி கடலில் நடனமாடி புல்லாங்குழல் வழியை புகுந்து சுவையாகி மெல்லிதழால் மெல்லிதழ் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லு சுவையூட்டும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வறுமை துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே, சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருடன் நிகழ்த்த என்னாவில் நடம்பயின்ற நருந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அல்லும் பகலும் உழைத்து அடியிலும் உதையிலும் பிழைத்து ஒற்றுமையோடு நிலைத்து வேற்றுமை எண்ணம் கலைத்து அடிமை விலங்கினை உடைத்து அழுதோர் கண்ணீரை துடைத்து பெற்ற சுதந்திர காற்றை சுவாசிக்க போராட்ட வீரர்கள் தியாகத்தை யோசிக்க சிந்திய இரத்தமும் பெருமையை சொல்லுமே சுதந்திர காற்றும் பெருமையாய் வெல்லுமே, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றபவானினும் நனி சிறந்தனவை என்பதை உணர்ந்து தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசாய் பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகு திருவுளமோ என்று கண்ணீர் விட்டு காத்து கிடைத்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? அந்த தியாகிகளை நினைவில் வைத்துள்ளோமா? சத்தியத்தின் வழி நின்றே சுதந்திரத்தை சரித்திரத்தில் பெற்றாரை மறக்கலாமா? தத்துவத்தில் உறுதியாக நின்று தானே தகுதியான தலைவரையே மறக்கலாமா? வித்தகமாய் முத்திரையை பதித்து நின்று வெற்றி பெற்ற நம்மவரை மறக்கலாமா?

0: எத்தனையோ தலைவர்கள், பெயர் தெரியாத தியாகிகள் இந்த நாட்டுக்காக தங்களின் உயிரையும் குடும்பத்தையும் தியாகம் செய்துள்ளனர். பிடித்த கொடியை கீழே விடமாட்டேன் என்று ஆங்கிலேயன் பூட்ஸ்காலால் உதைத்த போதும் கொடியை கீழே விடாமல் உயிர் நீத்த திருப்பூர் குமரன் பற்றி நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். மனம் உவந்து உயிர் கொடுத்த மானமில்லை வீரர்கள் மட்டில்லாத துன்பமுற்று நட்டு வைத்த கொடியது தனமிழந்து கனமிழந்து தாழ்ந்து போக நேரினும் தாயின் மானமான இந்த கொடியை என்றும் தாங்குவோம். இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று துளியும் பயமில்லாமல் இந்திய தேசிய இராணுவத்தை வழிநடத்திய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒருபுறம், மறுபுறம் அகிம்சை என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தி செய் அல்லது செத்துமடி என்று முழு தேசத்தையும் ஒரே குடையின் கீழ் திரட்டிய அண்ணல் காந்தியடிகள், ஆயுதம் ஏந்திய போராட்டம் ஒருபுறம் என்றால் கவிஞர்களின் பேனாமுனையும் இந்திய மூளை முடுக்கெல்லாம் விடுதலை தீயை பரப்பியது. பிறந்த நாள் என்றால் இனிப்பு வெட்டி கொண்டாடுவதும், தீபாவளி என்றால் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதும் போல, சுதந்திர தினம் என்றால் சட்டையின் தேசிய கொடியை குத்தி கொண்டு கொடியேற்றி கையசைத்து மிட்டாய் வழங்குவதுதானே என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வாணிபம் என்ற பெயரால் இந்திய திருநாட்டில் நுழைந்து நமது இயற்கை செல்வங்களை எல்லாம் கபலீகரம் செய்யும் நோக்கத்துடன் தங்கள் படைபலத்தை கொண்டு நம்மை 300 வருடங்களை அடிமைகளாக்கி இந்திய மக்களையும் அதன் தலைவர்களையும் கொன்று குவித்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வாங்கியது இந்த சுதந்திரம். பெயர் தெரிந்த தேச தியாகிகள் மட்டுமல்லாமல் பெயர் தெரியாத, முகம் தெரியாத, முகவரி இல்லாத, இன்னில் சொல்ல முடியாத எண்ணற்றவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் இழந்து நம் நாட்டிற்கு விடுதலை வாங்கி கொடுத்தனர். சுதந்திரம் என்பது வெறும் கொடியேற்றுவதுடன் முடிந்து விடுவதில்லை. அந்த சுதந்திரத்தை காப்பதும் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்பதே நாம் அந்த தியாகிகளுக்கு செய்யும் நன்றி கடனாகும். ஜாதி மத வேறுபாடு ஒழித்து இந்திய தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து தேசிய கொடியினை நீ உயர்த்து. பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், தியாகிகளின் வரலாற்றை வாசிப்போம். தமிழனாய் பிறந்ததே ஒரு வரம், வணங்கி முடிப்பதே தமிழின் அறம். எனவே அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
1: சிறப்பாக உரையாற்றிய எங்கள் பள்ளி மாணவருக்கு நன்றி. சுதந்திரம் என்பது நாம் அனுபவிக்கும் உரிமை மட்டுமல்ல, அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டிய பொறுப்பும் ஆகும். நமது நாட்டின் எதிர்காலம் நம் கையில் உள்ளது. ஒவ்வொரு மாணவரும் நேர்மை, ஒழுக்கம், ஒற்றுமை, தேசப்பற்று ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் இந்தியா உலகின் தலைசிறந்த நாடாக உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது. அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோமா?
2: கல்லை சிலையாக்குவது சிற்பி, மண்ணி பாணியாக்குவது குயவன், கற்பனையை ஓவியமாக்குவது ஓவியர், அறியாமையை நீக்கி ஞான ஒளியை ஏற்றும் ஆசிரியர்களின் உன்னத சேவையை புகழ்வதோடு பெற்றோருக்கு அடுத்த நல்வழி காட்டும் தெய்வமாக விளங்கும் ஆசிரியரின் தியாகத்தையும் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறு கவிதை கேட்போம். கவிதை வழங்க வருவது எங்கள் பள்ளி மாணவி செல்வி கீர்த்தனா, 11ஆம் வகுப்பு.
3: அறிவை புகட்டி அவளோடு கற்றுக் கொடுத்து இன்பத் தமிழ் கொண்டு ஈடில்லா கல்வி அளித்து உண்மையை உபதேசித்து ஊக்கம் தந்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அவ்வை வழி நின்றவர்கள் அக்தேயங்கள் ஆசிரியர்கள், அவ்வை வழி நின்றவர்கள் அக்தேயங்கள் ஆசிரியர்கள். அறிவை அள்ளித்தரும் அன்பு கடலே, அறியாமை இருளை அகற்றும் நிலவே, கனவுகள் காண எங்களுக்கு துணையே, கல்வியின் பாதையில் என்றும் வழியே. எழுத்தில் உயிரையும் சொல்லில் அர்த்தத்தையும் பாடத்தில் வாழ்க்கையும் கற்றுத்தரும் ஆசானி, நாங்கள் உயரம் தொடும் ஒவ்வொரு நேரமும் உங்கள் உழைப்பிருக்கும் எங்கள் பின்னாலும். ஆசிரியர் என்ற மூன்றெழுத்தில் 1000 அர்த்தங்கள் அடங்குமே, ஆசிரியர் என்ற மூன்றெழுத்தில் 1000 அர்த்தங்கள் அடங்குமே. நன்றி.
1: அவ்வையாய் வாழ்ந்து எம்மை வளர்த்த எங்கள் ஆசிரியரே, உம் பாதம் தொட்டு வணங்குகிறோம். நன்றி, என்றென்றும் நன்றி. ஓதும் அறிவு விளக்கே எங்கள் ஆசிரியரே, நீர் வாழ்க, பல்லாண்டு உம் சேவை என்றும் தொடர்க. ஆசிரியரை பற்றி அழகாக கவிதையை தொடுத்த எம் பள்ளி மாணவி கீர்த்தனாவிற்கு பாராட்டுக்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோமா?
2: வணக்கம் நேர்களே. தமிழின் பெருமையையும் நம் தேசத்தின் மீது கொண்ட அன்பையும் தன் பாடல்களின் மூலம் அழகாக வெளிப்படுத்திய மகாகவி பாரதியாரின் உணர்வை எடுத்துரைக்கும் இந்த பாடலை இப்போது கேட்போம். பாடலை பாட வருகிறார்கள் எம் பள்ளி 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகள் ஜீவலட்சுமி, திவ்யா, சஞ்சனா மற்றும் அனுஸ்ரீ.

செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், ஓய்தல் செய்வோம்.

0: மகாபாரதம்.
1: மகாகவியின் எழுச்சி வரிகளில் தங்கள் இனிமையான குரலில் பாடி அசத்திய எம் பள்ளி மாணவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக
2: உங்கள் செவிக்கு சில விடுகதைகளை வழங்க வருகிறார்கள் எம் பள்ளி 6 மற்றும் 9 வகுப்பு மாணவர்கள் கோகுலஸ்ரீ, ஹேமச்சந்தர், ஜீவலட்சுமி மற்றும் இளமாறன்.
3: மூடாத தொட்டியில் எடுக்க எடுக்க நீர் இருக்கும், அது என்ன?
4: கடல்.
3: சரியான விடை.
4: 1000 அறைகள் இருக்கும் பிரம்மாண்டமான மிட்டாய் கடை, அது என்ன?
3: தேன்கூடு.
4: கரெக்ட்.
1: வரி வரியா இருந்தாலும் அணு அணுவாய் இனிப்பான், அவன் யார்? புத்தகம். சரியான விடை.
5: அவனை தொடுபவன் ஆபத்தை அணைப்பான், அவன் யார்?
1: மின்சாரம்.
5: சரி.
1: இரவும் பகலும் ஓய்வு இல்லை, படுத்தால் எழுப்ப ஆள் இல்லை, அது என்ன? இதயம். சரியான விடை.
2: விடுகதை வழங்கிய மாணவர்களுக்கு நன்றி. அன்பு நேயர்களே, இதுவரை எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கிய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அனுப்பிரியா
1: மற்றும் லாவண்யா.
2: நன்றி, வணக்கம்.

0: மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி கலிதீர்த்தாள் குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:11. திரையிசை கேட்கலாம். 180 படத்திற்காக ஒலிக்க வரும் குரல்கள் சித்ரா, சௌமியா, உன்னிமேனன்.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: மருமகளே, என்னம்மா?
2: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
1: அதாவது?
2: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க?
2: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
2: அதாவது யுபிஐல இருந்து?
1: அப்படியா?
2: ஆமா, பாரு, இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
2: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ.

0: திரேசை கேட்டீர்கள். இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: மருமகளே, என்னம்மா இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
2: அதாவது
1: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க?
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ, அதாவது யுபிஐல இருந்து?
1: அப்படியா? ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். புதுடில்லி பாரத் மண்டபத்தில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று தொடங்கியது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க வந்த சீன அதிபரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முக்கிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பசுமை மற்றும் சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காலை தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடில்லி பாரத் மண்டபத்தில் நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர், சீன அதிபர், ஈரான் அதிபர் மற்றும் மலேசியா, அபுதாபி உள்ளிட்ட நாடுகளின் அதிபர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகத் தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் அமைப்பு யாருக்கும் எதிரானது அல்ல என்றும் அது ஒரு புதிய அடையாளத்தை பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நலனே நமக்கு முக்கியம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கடல்சார் பணியாளர்களுக்கான அவசரகால ஆதரவு வலையமைப்பு ஒன்றை உருவாக்குவது அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். உலக அளவில் மாற்றங்களை கொண்டு வர பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
5: எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முறியடிக்க கூட்டு நடவடிக்கை தேவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டின் முதல் நாளான நேற்று டெல்லி பிரகடனம் வெளியிடப்பட்டது. இதில் உலகளாவிய வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளிடையே பண பரிவர்த்தனைகளை எளிதாக்குவது உள்ளிட்ட அம்சங்களும் இந்த பிரகடனத்தில் இடம்பெற்றுள்ளன. பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவும் பிரேசிலும் நிரந்தர உறுப்பினராக இடம்பெறுவதற்கு சீனா ஆதரவு அளித்தது என டெல்லி பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதுடில்லி பிரகடனத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநரும் பாராட்டியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் கெப்ரேயசஸ் இது தொடர்பாக தமது சமூக ஊடக பதிவில், அனைவருக்கும் சுகாதார பாதுகாப்பு வழங்குவதற்காக அர்ப்பணிப்பு, மீள்திறன் கொண்ட சுகாதார அமைப்புகள் மற்றும் பெருந்தொற்று ஒப்பந்தத்தின் நோய்க்கிருமி அணுகல் மற்றும் பலன் பகிர்வு இணைப்பு குறித்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்ததற்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார்.
4: பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க வந்த சீன அதிபரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு தலைவர்களும் சர்வதேச விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். கருத்து வேறுபாடுகள், பரஸ்பர மரியாதை மற்றும் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டுமென இரு நாட்டு தலைவர்களும் வலியுறுத்தினர். இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப்புறங்களில் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். எல்லை தொடர்பான விஷயங்களில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட உறுதிமொழியை இருதரப்பினரும் பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிராந்திய மற்றும் உலகளாவிய சவால்களை சமாளிக்க பொதுவான கருத்தை பின்பற்ற இருநாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கு சீனா அளித்துள்ள ஆதரவை பிரதமர் திரு நரேந்திர மோடி வெகுவாக பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஜதீந்திரநாத் தாஸின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடக

0: பதிவில், இளம் வயதிலேயே ஜதீந்திரநாத் தாஸ் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்ட பாதையை தேர்ந்தெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சிறையின் சித்திரவதைகள் அவரது உறுதியை அசைக்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சிறையில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் மீதான மனிதாபிமானமற்ற நடத்தையை கண்டித்து அவர் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் தேசபக்திக்கும் அசைக்க முடியாத தைரியத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும், அவரது தியாகம் நாட்டு மக்களுக்கு தேச சேவை செய்ய உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயங்கரவாதம், தீவிரவாதம் ஆகியவற்றிற்கு எதிரான சமரசத்திற்கு இடமில்லாத உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா எதிர்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேசிய ஒருமைப்பாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பயங்கரவாதிகளின் புகலிடங்களை இந்திய இராணுவம் அழித்ததை சுட்டிக்காட்டிய அவர், பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். நக்சல் தீவிரவாதத்திலிருந்து இந்தியா விடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். வறுமை பரவுவதற்கு நக்சல்களே காரணம் என்றும் அவர் கூறினார். சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்த மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை கண்டித்த அவர், பிரதமருக்கு எதிராக அவதூறுகளை கட்டமைக்க முயன்றவர்கள் தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முக்கிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் கொண்டாட வேண்டும் என்ற விழிப்புணர்வு தற்போது அதிகரித்து வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: முழு முதற் கடவுள் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. விநாயகர் சிலையை வடிவமைப்பதில் இயற்கையான முறையை கடைபிடிக்க வேண்டும் என பல்வேறு அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் ரசாயன வண்ணங்களை பயன்படுத்தாமல் இயற்கையான களிமண்ணால் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. மேலும் சிலைகளுக்கு மேல் தாவர விதைகளை வைத்து உருவாக்கப்படும் விதை விநாயகர் சிலைகள் வழிபாட்டுடன் சேர்த்து இயற்கையை வளர்க்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பயன்படுத்தப்படும் சில ரசாயன வண்ணங்கள் மற்றும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஆகியவை நீர்நிலைகளில் கரைவதற்கு அதிக காலம் எடுத்துக் கொள்வதுடன் நீரின் தரத்தையும் பாதிக்கின்றன. குறிப்பாக நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்கும் போது அவற்றில் உள்ள ரசாயன பொருட்கள், வண்ணங்கள் போன்றவை நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இதற்கு மாற்றாக இயற்கை களிமண்ணால் தயாரிக்கப்படும் சிலைகளை மக்கள் பயன்படுத்தலாம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இயற்கையான களிமண், தண்ணீர் மற்றும் இயற்கை நிறங்கள் போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் சிலைகள் விநாயகர் சதுர்த்தி முடிந்த பின்னர் மீண்டும் மண்ணோடு கலந்து இயற்கை சூழலில் இணையக்கூடியவை ஆகும். எனவே ரசாயன கலவைகள் இல்லாத தூய களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மட்டுமே வழிபடவும் கரைக்கவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: புதுச்சேரி கடற்கரை சாலையில் ரோட்டரி சங்கம் சார்பில் பசுமை மற்றும் சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் விழிப்புணர்வு மராத்தான் போட்டி இன்று காலை நடைபெற்றது. போட்டியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இப்போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள், சிறுவர் சிறுமியர், இளைஞர்கள் மராத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையிலிருந்து நகரப்பகுதியின் முக்கிய சாலை வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையை வந்தடைந்தனர். இப்போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவும் வகையில் 70 மீட்டர் நீளமுள்ள பெய்லி பாலத்திற்கான இணைப்பு பாலங்களின் முதல் தொகுதியை இந்தியா நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளது. நேபாளத்திற்கான இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவத்சவா தமது எக்ஸ்தள பதிவில், இணைப்பு உதிரி பாகங்கள் நேற்று ஹெட்டவுடாவில் உள்ள நேபாளத்தின் சாலை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறினார். மேலும் வரும் நாட்களில் பாலத்தின் உதிரி பாகங்கள் அடங்கிய கூடுதல் சரக்கு வந்து சேரும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து அந்நாட்டிற்கு இந்தியா வழங்கி வரும் தொடர்ச்சியான மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக இந்த நிவாரணம் அமைந்துள்ளது. வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி நேபாளத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக இந்தியா இதுவரை தடயவியல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதற்காக 130 டன்கள்

0: ஆயிரத்துக்கும் அதிகமான நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. மேலும் 54 நிபுணர்களையும் பணியில் அமர்த்தியுள்ளது. சுரங்கப்பாதை மற்றும் மண் மீட்பிற்கான சிறப்பு உபகரணங்கள் மற்றும் டிஎன்ஏ கருவிகள், தடயவியல் உபகரணங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடில்லி பாரத் மண்டபத்தில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று தொடங்கியது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க வந்த சீன அதிபரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முக்கிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பசுமை மற்றும் சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காலை தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
2: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
1: பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கூட.
2: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
1: பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங்.
2: RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20:46.

விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சங்கரன் நம்பூதிரி குரலில் மூலாதார மூர்த்தி என்று தொடங்கும் பாடல்.

தேனினும் இனிய பக்தி பாடல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சுகந்தா காலமேகம் குரலில் சோமசுந்தரேஸ்வரம் என்று தொடங்கும் பாடலை.

மனோரஞ்சதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது என்ன சொல்லி அழைத்தாய் என்று தொடங்கும் பாடல். வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மனத்தை வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50:24. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாலை ஒளிபரப்பில் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள். இரவு 7:00 முதல் 7:15 வரை இடம்பெறுவது திரை இசை. இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆசியக்கோப்பை 2026 T20 மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இரவு 11:10 திரை இசை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:45 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரை இடம்பெறுவது மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. முதலில் நகர்ப்புற கோழி வளர்ப்பும் அதிக வருமானம் பெருக்குதல் குறித்து விழுப்புரம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நகர்ப்புறங்களில் இயற்கை வேளாண்மையும் அதனை சந்தைப்படுத்துதலும் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் TV புத்தூர் உழவர் கே சுரேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இரவு 8:00 முதல் 11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 ஆசியக்கோப்பை T20 மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் இரவு 11:10 வரை நியூஸ் ஆனர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். இரவு 11:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி நாளைய நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க திருமுறை காட்டிய பிள்ளையார். கருத்துக்களை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். குதிரைவாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன்

அவர்களும் உரையாடுவார். 6:55 சூழல் அறிவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் உரையின் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுலாமித் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டு களம். கராத்தே குறித்த அதன் பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி கரம்சந்த் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. முடிவுதீர்வு எது சாதாரணம், எப்போது கவலைப்பட வேண்டும்? விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். நாளை காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:45 முதல் 9 வரையிலும் இடம்பெறுவது தகவல் தளம். நாளை காலை 8:30 கணபதி உலா. திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நாளை காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா ராஜகோபாலன் மற்றும் மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் இரு வயலின் இசை இடம்பெறும். நிகழ்ச்சியில் வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

நாளை காலை 10:02 கேட்டாலை இணைக்கும். முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:50 இந்த தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விடுக்கும் செய்தி. முற்பகல் 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: பண்டிகைகள் தரும் மகிழ்ச்சி. நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூர்துநாதன் எபினால் அவர்களுடன் நேர்முகத்தின் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மலை நிகழ்ச்சியில் டி எல் மகாராஜன் அவர்கள் பாடியிருக்கும் விநாயகர் அகவல் ஒளவையார் அருளியது இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். குக்கரி ஷோ 2:15 முதல் 2:40 இடம்பெறுவது என்றும் இனியவை. நாளை பிற்பகல் 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:10 பன்மொழி பாடல்கள் இடம்பெறும். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்கள் பாடியுள்ள விநாயகர் பாடல்கள் இடம்பெறும். நாளை மாலை 4 மணிக்கு அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இயக்கம் கே பாலச்சந்தர் அவர்கள். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, இதில் சிறகு என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரை இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து புதுச்சேரி குரும்பாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் ஓய்வு பெற்ற முதல்வர் முனைவர் என் விஜயகுமார் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு 8 மணி முதல் 8:58 வரை இடம்பெறுவது திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு ரவி வாஸ்ரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் சுமித் சிங் பதம் அவர்கள் வாசித்திருக்கும் சித்தார் இசை இடம்பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலை வரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பிற்பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இடம்பெறுவது நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

9:02 இணையவழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, முற்பகல் 11:02 வளமான பாரதம், பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதி, அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதிய குக்கரி ஷோ, 2:15 காலத்தே வென்ற கானங்கள். நாளை பிற்பகல் 3:00 ஹெலோ டாக்டர், பதின் பருவத்தில் ஏற்படும் சரும பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தோல் மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் எம். சரிதா அவர்கள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:14. திரையிசை கேட்கலாம். வருவது கருப்பசாமி குத்தகைதாரர் படத்திற்கான பாடல்.

பாடலுக்காக ஒழித்த குரல்கள் திப்பு சின்ன பொண்ணு. திரையசையில் அடுத்ததாக ஜாவத் அலி சின்மய குரல்களில் வருவது எந்திரன் படத்திற்கான பாடல்.

0: என்ன கோனே.
1: நிறைவாக குழுவினருடன் ரஞ்சித் சுஜாதா குரல்களில் வருவது திருவிளையாடல் ஆரம்பம் படத்திற்கான பாடல்.

0: என்ன கோனே.
1: நிறைவாக குழுவினருடன் ரஞ்சித் சுஜாதா குரல்களில் வருவது திருவிளையாடல் ஆரம்பம் படத்திற்கான பாடல்.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுதில்லி பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக நலத் திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இம்மாநாட்டில் பங்கேற்ற ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். பாரத் மண்டபத்தில் இன்று எகிப்த், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பரஸ்பர நலன் சார்ந்த இருதரப்பு ஒத்துழைப்புகளை அதிகரிப்பது குறித்து திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பிராந்திய மற்றும் சர்வதேச நிலவரம் குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு உணர்வு மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் புதுதில்லி பிரகடனத்தில் ஆயுஷ் மருத்துவத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று இத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அங்கீகாரம் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேலும் முன்னெடுத்துச் செல்லவும் உலகளாவிய ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தவும் உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவத்திற்கென பிரிக்ஸ் நிபுணர் குழுவை அமைக்கும் முடிவு உறுப்பு நாடுகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஆராய்ச்சிகளை மேம்படுத்தி ஆதாரப்பூர்வ அணுகுமுறைகளை பின்பற்றவும் உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல் பூர்வ ஆராய்ச்சி, தர உத்தரவாதம், சர்வதேச ஒத்துழைப்புகள் வாயிலாக ஆயுர்வேத மருத்துவத்தை ஊக்குவிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏசியாட்டிக் சொசைட்டி அமைப்பினரால் மும்பையில் நடத்தப்படும் சிறப்பு கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், பல்வேறு அந்நிய படையெடுப்புகளையும் கடந்து நாட்டின் தனித்துவமிக்க அடையாளமும் கலாச்சார செழுமையும் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டின் வரலாறு, கலாச்சாரம், மொழி, தொன்மை வாய்ந்த ஆவணங்கள் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளை அந்நியர்களிடம் அடிமைப்பட்டுவிட ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏசியாட்டிக் சொசைட்டி அமைப்பால் பராமரிக்கப்பட்டு வரும் அரிய வரலாற்று குறிப்புகள் மற்றும் ஆவணங்களை நாட்டு மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நாட்டின் சரக்கு போக்குவரத்து கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5.4% அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 130.9 மில்லியன் டன் சரக்குகள் ரயில் மூலம் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 137.9 மில்லியன் டன் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரும்பு தாது, நிலக்கரி, எஃகு பொருட்கள், உரம் மற்றும் எண்ணெய் உள்ளிட்டவை அதிக அளவில் ரயில்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சரக்கு போக்குவரத்து மூலம் கிடைக்கும் வருவாயும் கடந்த ஆண்டை விட 6.27% அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று பயணிகள் போக்குவரத்தும் வெகுவாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் 67.27 கோடி பயணிகள் ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். புறநகர் ரயில்களில் மட்டும் பயணிகள் போக்குவரத்து சுமார் 9% அதிகரித்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டு 7,500 மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் ஸ்கூட்டர்

0: ஊட்டர் திட்டத்தின் கீழ் நாளை மறுதினம் போபாலில் நடைபெறும் மாநில அளவிலான நிகழ்ச்சியில் இவை வழங்கப்பட உள்ளது. அரசு பள்ளிகளில் படித்து பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தோல்வியடையாமல் 70% குறையாத மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கல்லூரிகளுக்கு சிரமமின்றி சென்று வரும் வகையில் இந்த மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 23,000 அதிகமான மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் மத்திய பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் பல்வேறு சமூக நல திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக சமூக நீதித்துறை செயலர் திரு சுதான்ஷ் பந்த் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், மூத்த குடிமக்களுக்கென ஊட்டச்சத்துள்ள உணவு, சுகாதார சேவைகள், பொழுதுபோக்கு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் புதிதாக 142 தங்கும் விடுதிகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மூத்த குடிமக்கள் கண்ணியத்துடனும் சுதந்திரமாகவும் வாழ்வதை உறுதி செய்யும் விதமாக 200 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு சுமார் 500,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கு சக்கர நாற்காலிகள், காது கேட்கும் கருவிகள், ஊன்றுகோல், மூக்கு கண்ணாடி போன்றவையும் வழங்கப்பட்டுள்ளதாக திரு சுதான்ஷ் பந்த் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் மாவட்டத்தில் நேரிட்ட சுரங்க விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அப்பகுதியில் சட்டவிரோதமாக நிலக்கரியை வெட்டியெடுக்கச் சென்றபோது சுரங்கத்தின் மேல்பகுதி சரிந்து விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருகில் உள்ள கிராம மக்கள் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்ட போதிலும் இடிபாடுகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துவிட்டதாகவும் எஞ்சியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் கிடைக்கும் நிலக்கரியை சிலர் அனுமதியின்றி வெட்டியெடுத்து அருகிலுள்ள சந்தைகளில் விற்பனை செய்து வருவதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா கம்போடியா இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய கடற்படை கப்பலான INS குலிஷ் கம்போடியாவின் ரீம் கடற்படை தளத்தை சென்றடைந்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் ஒன்று இந்த கடற்படை தளத்திற்கு செல்வது இதுவே முதன்முறை என்ற நிலையில் இந்த பயணம் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கப்பல் கம்போடியாவில் இருக்கும் காலத்தில் இருநாட்டு வீரர்களும் தங்களது தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் விளையாட்டுப் போட்டி மற்றும் பயிற்சியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் இருநாட்டு ராணுவமும் இருவார கால கூட்டு பயிற்சியை மேற்கொண்ட நிலையில் INS குலிஷ் கப்பலின் தற்போதைய பயணம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பை விரிவுபடுத்தும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சானாவில் இதனை தெரிவித்த அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர், செங்கடல் பகுதியை கைப்பற்றும் தங்களது முயற்சியின் ஒரு பகுதியாக அரசு கட்டுப்பாட்டில் இருந்த சிறைச்சாலையை தகர்த்து இவர்களை விடுவித்துள்ளதாக கூறினார். மேலும் துறைமுக நகரான மோச்சாவையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர்ராஜ் விஜய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்குர் வட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லி பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டு

0: இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக நலத்திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:36. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கேட்கும் முன் விளம்பரம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். புடலையில் பழையை தாக்குதலும் மேலாண்மையும் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. தாக்குதலின் அறிகுறிகள்: கால்களற்ற புழுக்கள் காய்களின் உட்பகுதியில் உள்ள திசுக்களை உண்ணும். காய்களிலிருந்து பழுப்பு நிற திரவம் வடியும். காய்கள் உருக்குலைந்து காணப்படும். காய்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே உதிர்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகள்: தாக்கப்பட்ட அழுகிய காய்களை பறித்து அழித்துவிட வேண்டும். கூட்டுப்புழுக்களை கோடை உழவு செய்து மண்ணிலிருந்து வெளிக்கொணர்ந்து சேகரித்து அழிக்கலாம். பீர்க்கன் காயை கவர்ச்சி பயிராக பயிரிட்டு அதன் இலையின் அடியில் சேரும் ஈக்களை மாலத்தியான் 0.1% தெளித்து அழிக்கலாம். சிட்ரனெல்லா எண்ணெய், நீலகிரி மர எண்ணெய், வினிகர் அதாவது அஸ்டிக் ஆசிட் மற்றும் லாக்டிக் அமிலம் இவற்றை கவர்ச்சி பொருளாக வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மெத்தில் யூஜினால் மாலத்தியான் இரண்டையும் சம அளவு கலந்து ஒவ்வொரு பாலித்தீன் பைகளிலும் 10 மில்லி அளவுக்கு எடுத்து நச்சுப்பொறியாக ஹெக்டேருக்கு 25 பைகள் வைக்க வேண்டும். பாலித்தீன் பைகளில் 5 கிராம் கருவாடு மற்றும் 0.1 மில்லி லிட்டர் மாலத்தியான் வைத்து பைகளில் துளையிட்டு பொறியாக பயன்படுத்தி ஹெக்டேருக்கு 5 வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். கியூலூர் முறையில் ஆண் ஈக்களை ஈர்க்கும் இந்த ரசாயன பொறியை 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில் அல்லது மெக்ஃபைல் பொறி ஏக்கருக்கு 20 முதல் 25 என்ற எண்ணிக்கையில் பூக்கும் தருணத்திற்கு முன்பே வயலில் தொங்கவிட வேண்டும். தெரிவிக்கப்படும் ஏதாவது ஒரு மருந்தினை தெளித்தும் இதனை கட்டுப்படுத்தலாம். மாலத்தியான் 50 EC 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் கலந்து தெளிக்கலாம். ஸ்பினோசாட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.3 மில்லி முதல் 0.4 மில்லி வரை கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறாக புடலையில் பழைய தாக்குதல் மேலாண்மை குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ளார். இதே அலுவலகத்திலிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு: மிளகாயில் பூச்சி மேலாண்மை உத்திகள் குறித்த அறிவிப்பு. முக்கிய பூச்சிகள் மற்றும் மேலாண்மை முறைகள்: இலைப்பேன் மற்றும் அஸ்வினி, இதன் இலைகள் மேல்நோக்கி சுருளுதல், இளம் தளிர்கள் மற்றும் மொட்டுகள் உதிர்தல். இதனை கட்டுப்படுத்த நாற்றாங்காலில் இருக்கும் போதே நாற்றுகளின் மீது நீரை தெளிக்க வேண்டும். 1 கிலோ விதைக்கு இமிட்டோக்ளோரோஃபிட் 70% WS அட் 12 கிராம் அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறாக மிளகாயில் பூச்சி மேலாண்மை உத்திகள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வருவது விளம்பரம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆசிய கோப்பை 2026 T20 மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதேவேளையில் முதன்மை அலைவரிசையின் நியூஸ் ஆனர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக தம்பி படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நியூசானர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது ரோமியோ ஜூலியட் படத்திற்காக வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருக்கும் பாடல்.

திரையிசையில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலின் படம் முத்துக்கு முத்தாக. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் விஜய், யேசுதாஸ், சின்மயி.

நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கோரிப்பாளையம் படத்திற்கான பாடலை. பாடலுக்காக ஒலிக்க வரும் குரல்கள் கார்த்திக், மதுமிதா.

திரை இசையில் அடுத்ததாக வருவது மைனா படத்திற்கான பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை 2026 T20 மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் நடைபெற்று வரும் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே கஜகஸ்தான், எகிப்து, பிலிப்பைன்ஸ் நாடுகளின் அதிபர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த 2 நாட்களாக பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகத் தலைவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்தியா துடிப்பான உயிரி பொருளாதாரம் மற்றும் வலுவான தடுப்பூசி மேம்பாட்டு திறன்கள் மற்றும் எதிர்கால தொற்று நோய்க்கான உலகளாவிய தயார் நிலைக்கு பங்களிக்கும் திறன் கொண்டதாக உள்ளது என அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று தொற்று நோய் தயார் நிலை கண்டுபிடிப்புகளுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆயுர்வேதம் மற்றும் பிற பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேம்படுத்துவதற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது என மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி முக்கிய தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 42வது விநாயகர் சதுர்த்தி விழா நாளை சாரம் அவ்வை திடலில் நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட உள்ளன. விநாயகர் சிலைகள் ஊர்வலம் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்றும் புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற உள்ளதாகவும் விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் ரோட்டரி சங்கம் சார்பில் பசுமை மற்றும் சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் விழிப்புணர்வு மராத்தான் போட்டி இன்று காலை நடைபெற்றது. போட்டியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02:33. நேயர்களே, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை 2026 T20 மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. நேரம் 8:03:03. திரை இசையில் தொடக்கமாக சித்ரா திப்பு குரல்களில் வரும் பாடலை கேட்கலாம். பாடலின் படம் தூத்துக்குடி.

நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். மது பாலகிருஷ்ணன் பின்னி குரல்களில் தம்பி வெட்டோத்தி சுந்தரம் படத்திற்கான பாடல்.

நியூசான் அரப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலின் படம் அங்காடித்தெரு. பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் பென்னிதயாள், ஹம்சிகா.

நியூசான் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக அட்டகாசம் படத்திற்கான பாடலை கேட்கலாம். பாடலை பாடியிருப்பவர்கள் கார்த்திக், அனுராதா, ஸ்ரீராம்.

நியூஸ் ஆன் ராப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலின் படம் அல்லி அர்ஜுனா. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மோனிஷா என் மோனலிசா படத்திற்காக வரும் பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா.
1: ஹலோ மோனிஷா ஹியர், ஹூ இஸ் காலிங்?

0: நியூஸான ஆப்பிள் நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேயர்களே, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை 2026 T20 மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு இன்று புதுடெல்லியில் நிறைவடைந்தது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் பன்முகத்தன்மை, அடையாளம், ஒத்துழைப்பு, உத்வேகம், முன்னேற்றம் ஆகியவை மனிதகுலத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 2 நாள் உச்சிமாநாட்டின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், பிரிக்ஸ் என்பது வெறும் நாடுகளின் கூட்டமைப்பு மட்டுமல்ல, அது தீர்வுகளுக்கான ஒரு சூழல் அமைப்பு என்றும் கூறினார். புதுடெல்லியில் இன்று நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல உறுதியான மற்றும் வளர்ச்சி சார்ந்த விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலர் திரு சுதாகர் தலாலா, பல்வேறு கருப்பொருள் பிரிவுகளின் கீழ் 50க்கும் மேற்பட்ட உறுதியான முடிவுகள் இம்மாநாட்டில் எடுக்கப்பட்டதாகவும் இது ஒரு குறிப்பிட்ட சாதனை என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரை நாடு முழுவதும் சேவா சங்கல்ப் அபியான் திட்டத்தை மேற்கொள்ளும்படி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். செப்டம்பர் 17 பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளை குறிக்கிறது என்றும், இந்த ஆண்டு அக்டோபர் 1 முதலமைச்சர் மற்றும் பிரதமராக அவரது பொது சேவையின் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பகுதி மாகேயில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரியில் மாகே சுகாதாரத்துறையின் சார்பில் புகையிலை இல்லா கிராமம் மற்றும் காசநோய் இல்லா வார்டு ஆகிய தலைப்புகளில் மாகேயில் உள்ள பல்வேறு துறைகளில் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மாகே சுகாதார சேவைகளின் உதவி இயக்குநர் டாக்டர் பிஜு இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 ஆங்கிலத்தில் செய்திகளையும் அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30 6:00. நேயர்களே, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை 2026 T20 மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நியூஸ் ஆனர் ஆப்பில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. வருவது இரட்டை ரோஜா படத்திற்காக மனோ சித்ரா பாடியது.

நியூசானர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது மன்னன் படத்திற்கான பாடல். வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

நியூசான் அரப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலின் படம் அரண்மனை காவலன். வரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் வருவது கதாநாயகன் படத்திற்காக

அறுபது வரைக்கும் காண திரையிசையில். அடுத்ததாக டி எல் தியாகராஜன், லலிதா சாகரி குரல்களில் ஒலிக்க வரும் பாடலின் படம் வாய்க்கொழுப்பு.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வருவது நம்ம ஒரு நல்ல ஒரு படத்திற்கான பாடல். பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் மலேசியா வாசுதேவன், சித்ரா.

பாடலுக்காக ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடலின் படம் நானும் ஒரு தொழிலாளி. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்து இருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நியூசானர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் செவ்வந்தி படத்திற்கான பாடலை. பாடியிருப்பவர்கள் குழுவினருடன் மனோஸ் வர்ணலதா. பாடல் வரும் நேரம் 10:36:35.

நியூஸான அரப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பெண்மணி அவள் கண்மணி படத்திற்கான பாடலை.

திரையிசையில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் நினைக்க தெரிந்த மனமே. வரும் பாடலுக்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் KJS தாஸ், சித்ரா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:21. நேயர்களே, ஆசிய கோப்பை 2026 T20 மகளிர் போட்டித் தொடரில் துபாயில் நடைபெற்ற இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டி குறித்த நேர்முக வர்ணனைகளையும் அதனைத் தொடர்ந்து ஆட்டம் குறித்த கலந்துரையாடலையும் இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இப்போட்டியில் இந்திய அணி 72 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2026 ஆண்டுக்கான ஆசிய கிரிக்கெட் கோப்பையை கைப்பற்றியது. நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் காலை 5:44 ஆரம்பமாகும். நிலையத்தில் நேரம் 12:22. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.